நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 வைசாக மாதம் 19 நாள் திருவள்ளூர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 26 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 9 நாள் சனிக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை கள்ளாமை 29 அதிகாரம் 8 குரட்பா.

அளவறிந்து வாழ்தலை அறிந்தவரின் நெஞ்சத்திலே அறம் நிற்பது போல களவுத் தொழிலை அறிந்தவரின் நெஞ்சிலே வஞ்சகம் எப்போதும் நிலைத்திருக்கும்.

நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆராய்ந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்திற்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலர்லை மொழி. இன்று நம்மோடு எம் பிரசாந்த். 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடங்கடியில் நேற்றைய விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இணைந்து ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. காலை 7:30 சந்தோஷ் சரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பினல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் என்ற ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்லூரியில் உள்ள வாய்ப்புகள். பொம்மிடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றை கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 வானொலிக்கு 90. முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உழைப்போம் வேறுவோம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் அவர்களுடன் நிர்முகம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 திரையிசை. தொடர்ந்து சூழல் கப்பம் மெல்லிசை விளம்பரம். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள். கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 2:30 தமிழ் அருவி. இன்று பாரதியார் கவிதைகளில் புரட்சி சிந்தனைகள். பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை தமிழாய்வுத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் கோ புவனேஸ்வரி அவர்கள் ஆற்றும் உரை. 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தெருமினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலைகாத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரியல் நோய் கட்டுப்பாடு. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து

இயற்கை முறை உணவு தயாரிப்பு. ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம்பெற உள்ளது. இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சலாக. இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வளம்பெறும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அவையாவும் இன்றைய நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: most critical energy corridors. Washington has accused Iran of threatening commercial shipping and destabilizing maritime traffic. Israel and Lebanon will resume negotiations with 2 days of intensive talks facilitated by the U.S. on 14th of May and 15th of May. U.S. State Department said delegations from both countries will meet in order to form a comprehensive peace and security agreement that substantively addresses the core concerns of both countries. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: வாழ்க்கை சிறக்க பொருளுடையதாக இருக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். இதனையே அறத்தால் வருவதே இன்பம் என்று திருக்குறளும், செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரும், வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்று மருதன் இளநாகனாரும் புறநானூற்றில் கூறியுள்ளது ஈண்டு நோக்கத்தக்கது. மனித வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டுமேயானால் ஓதல், உணர்தல், ஒழுகுதல் ஆகிய மூன்று நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களை தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக்கருத்துக்களை அதன் உயிர் பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குரல்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் வழியே ஒழுகாத நிலையில் யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற, கற்பித்த, எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து

0: அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: நேரம் காலை 6:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இயங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கான இசை பாடல்கள் வளம்பெறும் நேரம் இது. பக்தி மாலையோடு
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: பக்தி மாலையில் முதல் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியில் பூஜ்ய குருதேவ் சுவாமி சிக்மயானந்தரின் 110th ஜெயந்தி விழா மற்றும் கம்பன் தரும் காட்சி 11 கம்ப ராமாயண கருத்தரங்கம் நாளை 10th ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் 8 வரை சேலம் 1 செரி ரோடில் அமைந்துள்ள சாந்தாசிரமத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சொல்லின் செல்வன் அனுமான் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுகிறார் தவ திரு சுவாமி அனந்தமானந்தா அவர்கள். பக்தர்கள் இந்த கருத்தரங்கில் திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நம்மை காக்கும் இறைவனுக்காக நாம் கானம் பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 6:20. இது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருச்சி எஸ் எம் யூசுஃபின் குரலில். இதோ

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி.

பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒளி உலா வந்த அந்த பாடல் திருவருட் செல்வர் என்ற திரைப்படத்திலிருந்து வளம் வந்தது. நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட உங்களை வாழ்த்துகிறோம் நேர்களே.

0: நேரம் காலை 6:35, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தக்காளி செடியின் இலைகளில் ஆங்காங்கே ஓட்டைகள் காணப்படுவது ஏன்? இதனால் தக்காளியில் காய்ப்பதில் பாதிப்பு ஏற்படுமா? இதுக்கான பதில் இப்போ நாம் தெரிஞ்சுக்கணும். தக்காளி இலைகளில் ஏற்படும் துளைகள் பொதுவாக பூச்சிகளால் ஏற்படுகின்றன. இவற்றில் மிகவும் பொதுவானவை புழு வண்டுகள். சிறிய ஊசி அளவு துளைகளை தக்காளியில் இடும். தக்காளி கொம்பு புழுக்கள் போன்ற கம்பளி புழுக்கள் பெரிய ஒழுங்கற்ற துளைகளை போடும். நத்தைகள், வெட்டுக்கிளிகள், வண்டுகள் போன்றவை பிற காரணிகளாகும். இந்த பூச்சிகளை கையால் பொறுக்கி எடுத்து அழிப்பது, வரிசை உரைகளை பயன்படுத்துவது அல்லது இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது போன்றவற்றின் மூலம் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இந்த வகை பூச்சி தாக்குதல் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தினால் மட்டுமே நல்ல மகசூல் பெற முடியும். அடுத்து இந்த சுரக்காயில் எத்தனை ரகம் உள்ளது, மகசூல் எப்படி? சுரக்காயில் கோ1, PKM1, பாலூர் 1, பாலூர் 2, அர்கா பாகர் போன்ற பல ரகங்கள் உள்ளன. இவற்றில் கோ1, PKM1, PKM2 இதெல்லாம் ஒரு ஹெக்டேருக்கு 25 டன் முதல் 30 டன் வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியவை. பாலூர் 1 என்ற ரகம் சமைக்காமல் பச்சையாகவே கூட சாப்பிட ஏற்ற ரகமாகும். தமிழ்நாடு வீரிய ஒட்டு சுரக்காய் கோ1 நுண்ணீர் பாசனம் மற்றும் உரப்பாசன முறையில் சாகுபடி செய்வதால் ஒரு ஹெக்டேருக்கு 75 முதல் 80 டன் வரைக்கும் மகசூல் கொடுக்கும். பாலூர் ரக சுரக்காயினுடைய விதைகள் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்திலும், வீரிய ஒட்டு கோ1 ரக விதைகள் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக காய்கறி துறையிலும் வாங்கலாம். தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அனைத்து ரக பயிர்களின் விதைகளை ஆன்லைனில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் அக்ரிஹார்ட் 2.0 என்ற இணையதளத்தில் முன்பாகவே பணம் செலுத்தி வாங்கும் வசதியினை உருவாக்கியுள்ளது. இது நுகர்வோருக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அடுத்து இந்த வீட்டு மாடி தோட்டத்தில் பீட்ரூட் வளர்க்கலாமா, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொட்டியில் வைத்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து வளர்த்தால் நல்ல பலன் கொடுக்கும். கொள்கலனானது குறைந்தது 9 இன்ச் அகலமும் 12 இன்ச் ஆழமும் கொண்டதாக இருந்தால் நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும். பீட்ரூட் என பொலப்பொழப்பு தன்மை கொண்ட நல்ல காற்றோட்டமுடைய எல்லா வகையான ஆரோக்கியமான மண்ணிலும் குளிர்காலங்களில் வளர்க்க முடியும். மண்ணில் கார அமிலத்தன்மை ஓரளவு நடுநிலையாக இருக்கணும். ஆனால் குளிர்கால பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இதை விதைப்பு செய்து நாற்றுகளை எடுத்து நடவு செய்து டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குள் அறுவடை செய்யுமாறு சாகுபடி செய்து நன்கு பயிர் மேலாண்மை செய்தால் நல்ல லாபம் பெற முடியும். அடுத்து இந்த கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் அலங்கார செடி வளர்ப்பு. சொர்க்க பறவை தாவரங்கள் பொதுவாக நடவு செய்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பூக்க தொடங்கி கொத்துக்கள் நன்கு நிலை பெறும்போது படிப்படியாக அவற்றினுடைய உற்பத்தி அதிகரிக்கும். ஒரு முதிர்ந்த தாவரம் காலநிலை நிலைமைகள், தாவர ஆரோக்கியம், மேலாண்மை நடைமுறைகளை பொறுத்து ஆண்டுக்கு 20 முதல் 30 பூ கூம்புகளை உற்பத்தி செய்ய முடியும். பூக்கள் உள்ளூர் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் வெட்டப்பட்ட பூக்களாகவே விற்கப்படுகின்றன. அவை பெரும்பாலும் அவற்றுடைய கவர்ச்சிகரமான தோற்றம், நீண்ட ஆயுள் காலம் காரணமாக முதன்மை விலையை பெறுகின்றன. அலங்காரங்கள், நிகழ்வுகள், ஓட்டல்கள், கண்காட்சிகளுக்கு தேவை ஆண்டு முழுவதும் ஒப்பீட்ட அளவில் சீராக இருப்பதால் விவசாயிகள் தொடர்ச்சியாக அறுவடை மூலம் வழக்கமான வருமானத்தையும் பெறலாம். பல பருவகால பயிர்களுடன் ஒப்பிடும்போது பாரடைஸ் பறவை மலர் சாகுபடி செடிகள் நிறுவப்பட்டவுடன் ஒப்பீட்ட அளவில் குறைந்த பராமரிப்போடு சிறந்த லாபத்தை கொடுக்கும். சொர்க்க பறவை சாகுபடி விவசாயிகள் சிறிய நிலங்களிலிருந்து கூடுதல் வருமானத்தை ஈட்ட உதவும். ஏனெனில் பயிருக்கு குறைந்த இடம் தேவைப்படுகிறது. தோட்ட நிலங்களில் அல்லது வயல் எல்லைகளில் வளர்க்கலாம். இந்த மலரின் சாகுபடி மற்றும் சந்தைப்படுத்துதல், நடவு, அறுவடை தரம் பிரித்தல், போக்குவரத்து போன்ற நடவடிக்கைகளை கிராமப்புற குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்து, கோடை காலத்தில் கறவை மாடுகள் வெப்ப அழுத்தத்தினால் பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. மேலும் பாலில் கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருட்களினுடைய அளவை நிலைநிறுத்த ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடைக்காலம் முடியும் வரைக்கும் கொடுக்கும்.

0: ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் தினம் 70 லிட்டருக்கு மேல் குடித்தண்ணீர் கிடைக்குமாறு செய்யணும். சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் வைப்பது நீர் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க உதவும். கோடையில் பசுந்தீவனம் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக வெயில் உள்ள நேரங்களில் கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டைகளிலேயோ அல்லது மரத்தின் நிழலிலேயோ தங்க வைக்கணும். கொட்டைகளினுடைய கூரை நீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடைகளுடைய உடலுக்கு தெளிப்பான்கள் தண்ணீர் பீச்சி அடிக்கணும். கருவிகள் போன்றவை மூலம் தண்ணீர் தெளிக்க வேண்டும். இது கால்நடைகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். கோழிகளில் பெரும்பாலும் மேல் மூச்சு குழல் அலர்ச்சி மற்றும் வெப்ப அயற்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்படும். எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பால் தகுந்த கோடைக்கால பராமரிப்பு முறைகள் மற்றும் தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றணும். உயிர் எதிர் மருந்துகளை கொடுக்கணும். கால்நடை மருத்துவர்களினுடைய ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்தணும். தகுந்த முன்னெச்சரிக்கை மற்றும் உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றணும். கோடைக்காலம் துவங்கி அதிகப்படியான வெப்பம் நிலவுவதால் நீர் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். எனவே சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துவது நல்லது. செடிகளுடைய வேர்பகுதியில் ஈரப்பதம் குறையாமல் இருக்கணும். அதிகாலை அல்லது மாலை வேளையில் மட்டும் நீர் பாய்ச்சணும். செடிகளினுடைய அடிப்பகுதியை சுற்றி காய்ந்த இலைகள் சருகு அல்லது தென்னைநார் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடணும். நர்சரி செடிகள் அல்லது மிக மென்மையான காய்கறி பயிர்களுக்கு 50% நிழல் தரும் வலைகளை பயன்படுத்தி வெயிலின் தாக்கத்தை குறைக்கலாம். தற்போது கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் கத்திரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் தகுந்த ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30வது நாள் முதல் அடுத்த 15 நாட்கள் இடைவெளியில் இலைவெளி தெளிப்பு செய்யணும். இது பூக்கள் உதிர்வதை தடுத்து காய்கறி எடை அதிகரிக்க வழிவகுக்கும். அடுத்து இந்த கோடையில் வருமானம் தரும் சீனி அவரை சாகுபடி பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நீர் வசதியுள்ள இடங்களில் இந்த கோடைக்காலத்தில் சீனி அவரை சாகுபடி செய்யலாம். காயாக பறிக்காமல் அப்படியே காய்களை நெற்றுகளாக முற்றவிட்டு அல விதைகளை தனியாக பிரித்தெடுத்து காய்களின் தோல் பொட்டாக தனியாக எடுத்து ஆடுகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுத்தலாம். தற்போது 1 குவிண்டால் விதை 11,000 முதல் 14,000 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பலர் இதனை அதிக அளவில் சாகுபடி செய்கின்றனர். ஒரு சில இடங்களில் ஒப்பந்த சாகுபடி செய்கின்றனர். ஒரு சில தனியார் நிறுவனங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகிறது. சாகுபடியை பொறுத்த வரைக்கும் கொத்தவரை இதனுடைய குறைந்த முதலீட்டில் எளிய சாகுபடி செய்யலாம். பச்சை பசியலான காய்ச்சலுக்கும் சீனி அவரைக்காய் சாகுபடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன ரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூசா நவபாகார், பூசா சதத்பவர், பூசா மதசாமி, கோமா மஞ்சூரி உள்ளிட்ட பல ரகங்கள் உள்ளன. நல்ல வடிகால் வசதி உள்ள அனைத்து மண் வகைகளிலும் வளரும். மண்ணின் கார அமில நிலை 7.5 லிருந்து 8.5 வரைக்கும் இருக்கும். ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழுவரம் போடணும். அதனுடன் தலைமணி சாம்பல் சத்துக்கள் 20:20:10 என்ற அளவில் இடணும். ஏக்கருக்கு 4 லிருந்து 6 கிலோ விதை நேர்த்தி செய்து 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைகளை ஊன்றணும். நடவு செய்த பின்பு முளைத்த பின் 20 லிருந்து 25 நாளில் களை எடுக்கணும். களை எடுப்பது செடி நன்றாக படர்ந்து வளரும். தேவைப்பட்டால் தலைச்சத்தை பயன்படுத்தலாம். மிக குறைந்த கலோரி உணவாக இருப்பதால் எடையை குறைக்க விரும்பும் நபர்கள் உணவில் இதை சேர்த்துக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு ஏற்ற உணவு குறைந்த விலையில் காய்கறி விலையை ஒப்பிடும்போது இந்த கொத்தவரை கிடைக்கக்கூடிய சத்தான ஒரு காயாகும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்லூரியில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பொம்மிடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி வழங்கவுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று இயற்கை வழி வேளாண்மை முறைகள் கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இன்று 7:25 க்கு

வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரியல் நோய் கட்டுப்பாடு. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு. ஓசூர் கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோல்

0: எரிவாயுத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்புப் பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். +2 தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றார்.

ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று

0: அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதர வாழ்த்துக்கிறோம். நேர்களே, இனி கேட்கலாம்.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
4: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மனாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மனாலய விளையாட்டு நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை எம் பிரசாந்த். வணக்கம் பிரசாந்த்.
5: வணக்கம் சார்.
4: பிரசாந்த் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க சார்.
4: நல்லா இருக்கீங்க. பிரசாந்த், உங்க ஊர் எங்க இருக்கு?
5: கோடுபள்ளம்.
4: டீ கடையிலயா நீங்க?
5: டீ கடையில இருந்து தூரமா இருக்கீங்க.
4: தூரமா இருக்கா? உங்க ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? ஊருக்குள்ள என்ன பண்றீங்க?
5: விளையாடுவீங்க, எழுதுவீங்க.
4: பிரசாந்த், லீவ்ல என்ன பண்ண போறீங்க?
5: சைக்கிள் ஓட்ட கத்துக்குங்க, விளையாடுவோம், ஹோம்வொர்க் எழுதுவோம்.
4: லீவ்ல என்ன ஹோம்வொர்க் கொடுக்க போறாங்க உங்களுக்கு?
5: சும்மா படிச்சிட்டு இருப்போம்.
4: சும்மா படிப்பீங்க. சரி பிரசாந்த், என்ன சொல்ல போறீங்க?
5: பாட்டு
4: பாருங்க சத்தமா.
5: ஆற்று பெருக்கட்டு அடிச்சுடும் அண்ணால அவ்வாறே, ஊற்று பெருக்க ஆள் உள்ளக்கூட்டி ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தான், ஆனாலும் இல்லை என்ன மாட்டார் இசை வந்து அவ்வையா.
4: ஓஹோ, அவ்வையார் பத்தி பாத்தீங்க. சரி அடுத்த பாட்டு.
5: கொல்லுக்கட்ட கொல்லுக்கட்ட யாவைகள அடுப்பே எரியல நாவேகல, அடுப்பே அடுப்பே யாரில, மழையே பேஞ்சது நாரில, மழையே மழையே ஏ பேஞ்ச, புல்லு வளர நா பேஞ்ச, புள்ளே புள்ளே யாவளந்த, மாடு திங்க நாவளந்த, மாடே மாடே யா தின்ன, பாலு சுருண்ட நா தின்ன, பாலே பாலே யா சொன்ன, குழந்தை அழுந்து நான் சொன்னேன், குழந்தைய குழந்தை யா இருந்த, எறும்பு கடிச்சது நான் இருந்த, எறும்பே எறும்பு யா கடிச்சேன், நான் புத்துக்கார கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா?
4: அப்படி வருது உங்க பாட்டு. சரி இருக்கட்டும், வெயில் காலம் தானே, வெயில் எல்லாம் சுளிர் சுளிர் அடிக்குதே, எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க வெயில்லாம்?
5: ஃபேன் போட்டுக்குங்க, மரத்துல காத்து அடிக்கும் சில்லுன்ட்டு.
4: அதான் அங்கே போய் உட்காந்துங்களா? மரத்தோட அருமை இப்பதான் புரியுது உங்களுக்கு. காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பை 102.5 மூலமாக வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: இனியனையிலே இன்றைய மனநிலை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை எம் பிரசாந்த்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
6: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
7: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
6: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
7: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:00. இன்றைய நாளை பல கனவுகளோடும் திட்டங்களோடும் துவங்கும் அனைவரும் தங்களுடைய நேர்மறையான சிந்தனைகளோடு அவற்றை அடைந்து சாதிப்போம் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு இணையும் இந்நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக

0: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இன்று மே 9.
2: தன்னுடைய ஏழ்மையான சூழலிலும் 1884 பட்டப்படிப்பை முடித்தார்.
0: 1889 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து பணியாற்றினார்.
2: மிதவாத போக்கை கடைபிடித்து அரசு நிறுவனங்களில் சீர்திருத்தத்தை கொண்டு வரவும், இந்தியர்களுக்கு பொதுத்துறை விஷயங்களை அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றுத்தரவும் போராடினார்.
0: 1905 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரானார்.
2: இந்திய சேவகர்கள் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி நாட்டு நலனுக்காக உழைப்பது, மக்களின் தேசிய உணர்வை ஊக்குவிப்பது, கல்வியை மேம்படுத்துவது போன்ற செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தினார்.
0: நாட்டின் சமூக மறுமலர்ச்சியில் அதிக அக்கறை காட்டினார்.
2: மகாத்மா காந்தி வளர்ந்து வந்த காலங்களில் அவருக்கு அறிவுரையாளராக திகழ்ந்தார்.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு என்று போற்றப்படுபவருமான கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1866.
0: தென்னிந்திய இசையில் இவர் தோற்றுவித்த மரபுகள் பல இவருக்கு பின்னால் வந்தோரால் வளர்க்கப்பட்டு விருத்தி அடைந்தன.
2: பஜனை மரபினை தொகுத்து வழங்கிய சிறப்பு இவருக்கு உண்டு.
0: பல்லவி, அனுபல்லவி, சரணம் போன்றவை இவரால் உருவாக்கப்பட்டவை என்று கருதப்படுகிறது.
2: 32,000 மேற்பட்ட சங்கீத கீர்த்தனைகளை கர்நாடக இசை கீர்த்தனைகளாக இயற்றியவர்.
0: திருமலை திருவேங்கடவன் மீது இவர் பாடிய பாடல்கள் சங்கீர்த்தனைகள் என்று புகழ் பெற்றவை.
2: ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் பிறந்த அன்னமாச்சாரியார் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1408.
2: பறவைகளின் வலசை என்பது உலகின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்று மீண்டும் எங்கிருந்து வந்ததோ அதே இடத்திற்கு திரும்புதல் என்று குறிப்பிடப்படுகின்றனர்.
0: தொடர்ச்சியாக நிகழும் சூழலியல் மாற்றங்களுக்கு உகந்த முறையில் பறவைகள் தனது வாழிட சுற்றுச்சூழல் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முயல்கின்றன.
2: அனைத்து பறவைகளும் இடம்பெயரக்கூடியவை அல்ல. எனினும் அனைத்து வகையான பறவை இனங்களும் மாறுபட்ட அளவிலான கால இயக்கங்களுக்கு உட்பட்டவை.
0: இந்த நாள் புலம்பெயர்ந்த பறவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவற்றை பாதுகாக்க சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட உலகளாவிய பிரச்சாரமும் முக்கியத்துவமும் என்பதே இதன் நோக்கமாகும்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களின் 2வது சனிக்கிழமை அன்று இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: 2006 ஆப்பிரிக்க யுரேஷிய வலசை போகும் நீரில் வாழும் பறவைகளின் பாதுகாப்பு மீதான AEWA ஒப்பந்தத்தின் தலைமைச் செயலகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நாள் இது.
2: சர்வதேச வலசை போகும் பறவைகள் தினம்.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடம் கடையில் நேற்றைய விலை நிலவரம். அதிகபட்ச விலை 725 ரூபாய், குறைந்தபட்ச விலை 350 ரூபாய், சராசரி விலை 572 ரூபாய்.
4: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
7: முடிஞ்சு.

0: எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
0: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தருமபுரி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து வருகின்ற 11ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த குறைத்திருக்கும் நாள் கூட்டங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய குறைகளை எடுத்துக்கூறி அதற்கான தீர்வுகளை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், கத்திரிக்காய் 18 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 54 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 148 ரூபாய், முட்டைக்கோஸ் 32 ரூபாய், உடைத்த பூண்டு 120 ரூபாய், பெரிய பூண்டு 170 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், ஒச்சை 48 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 270 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டோம் நேர்களே. நமது சுற்றுப்புறத்தையும் நமது குடும்பத்தையும் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க நெகிழியை தவிர்ப்போம், துணிப்பையை கையில் எடுப்போம்.
5: 35 ஆண்டுகளாக ஆரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், ஆரூர்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக,
7: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும்

0: நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: அன்பிற்கு இனிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ராமாயணத்திலே சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இன்றைய சூழலில் பல சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து அல்லது நிறைய இடைவெளியோடு விரிசல்களோடு வாழ்கிறார்கள். இது வேதனைக்குரியது. சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ராமாயணமே ஒரு சாட்சி. தசரத சக்கரவர்த்தி ராமனை நாடாள வேண்டும் என்று ஆணையிடுகிறார். சில மணி நேரங்களில் காட்சி மாறுகிறது. கைகேயி, நீ நாடாளக்கூடாது, என் மகன் பரதன்தான் நாடாள வேண்டும், நீ காட்டுக்கு வனவாசம் போ என்று சொல்கிறாள். அப்போதும் ராமர் சிரித்த முகத்தோடு இருக்கிறார் என்று கம்பன் எழுதுகிறார். யார் எனக்கு அடுத்தது நாடாளுவது? பரதன் தானே, அவன் என் தம்பி அல்லவா? பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ என்று கூறி அடுத்த கணமே காட்டுக்கு போகிறார் ராமன். சாதாரணமாக ராமனின் முகம் மலர்ந்த செந்தாமரையை போன்று இருக்கும். கைகேயி அப்படி ஒரு வார்த்தை சொன்னவுடன் புத்தம் புதியதா மலர்ந்த செந்தாமரையை போல இருந்தது ராமனின் முகம் என்று கம்பன் எழுதுகிறான். பிறகு பரதன் நகரத்துக்குள் வருகிறான். செய்தியை அறிந்து துடிக்கிறான். அண்ணனோ கானகம் போய்விட்டான், பெற்ற தந்தையோ வானகம் போய்விட்டான், நாட்டுக்கு ராஜா இல்லை, அரியணை காலியாக கிடக்கிறது, நடந்தது நடந்து விட்டது, அரசன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது என மந்திரிமார்களெல்லாம் வற்புறுத்துகிறார்கள், பதவியேற்க சொல்கிறார்கள். ஆனால் பரதனுக்கோ அந்த வார்த்தைகள் நஞ்சினை நுகர்வது போல இருந்தது. மூன்று உலகத்துக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றோர் உரைசை அத்தருமம் ஆயுதேல் என்றவள் செய்கையில் இழுக்குண்டாகுமோ என கொதிக்கிறான் பரதன். மூத்தவன் ராமன் இருக்க நான் மகுடம் சூடினால் என் தாய்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? என் தாய் கைகேயிக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? வந்த பதவியை தூக்கி எறிகிறான் பரதன். எப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவு என்று யோசித்து பாருங்கள். இதைவிட ஒரு உச்சம் சொல்லட்டுமா? யுத்தகாண்டத்தில் கடைசி பகுதி 14 ஆண்டுகள் முடிய போகிறது. ராமன் இன்னும் அயோத்தி திரும்பவில்லை. பரதன் தான் எடுத்த சபதத்தின்படி தீகுளிக்க போகிறான். அப்பொழுது தம்பி சத்துருக்கனை பார்த்து, அடுத்து நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறான். கடைசி பிள்ளை சத்துருக்கன் தனக்கு சாம்ராஜ்யம் கிட்டும் என கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான். திடீர் அதிர்ஷ்டமாக பதவி அவனை தேடி வருகிறது. ஆனால் அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ராமனுக்கு தம்பியர்கள் மூவர், அதிலே ஒருவன் ராமன், கூடவே கானகம் போய்விட்டான். மற்றொருவனோ போனவர்கள் திரும்பவில்லையே என்று உயிரை விட துணிந்து விட்டான். மீதி இருக்கும் மூன்றாவது தம்பி நான் மட்டும்தான். நான் மட்டும் வெட்கமில்லாமல் அரியணையில் ஏறுவதா? இந்த அரசாட்சி எனக்கு தேவையா என்று சொன்னானாம் சத்ருக்கன். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு தியாக போட்டியே நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அயோத்தியா காண்டம் தியாக தீபங்களின் காண்டம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ராமனோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருக்கனோ அண்ணன் தம்பிகளுக்காக மாறி மாறி விட்டு கொடுக்க ஓடோடி வந்தார்கள் என்று சித்தரிக்கிறார் கம்பன். இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் ஏதோ ஒரு நாளில் இறக்கத்தான் போகிறோம். மீண்டும் ஒரே வயிற்றில் சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ பிறக்கப் போவதில்லை. எனவே இருக்கும் காலங்களில் உறவுகளோடு வாழ்வோம், விட்டு கொடுப்போம் என்கின்ற மனநிலை நமக்கு வந்துவிட்டால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
0: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேர்களுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த் அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரினாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்ல உள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன்

இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2வது உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இருதரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2வது உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே GT சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் BJP மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்றார்.

0: இருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசை.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஹரூர்.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: நேர்கள் இனி கேட்கலாம்.
11: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
13: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
15: அதாவது கண்கள் எக்ஸசைஸ் பண்றதுன்றது ஒரு கண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் இருக்கு. அதாவது நம்ம கண்களை வந்து இடது பக்கம் திருப்புறதோ இல்லை வடது பக்கம் திருப்புறதோ, மேலே பார்க்கறதோ கீழே பார்க்கறதோ, கண்கள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை செய்யறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கண்களை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். எப்படி நம்ம ஒரு பராலிசிஸ் வந்தால் நம்ம கை கால் நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோமோ அதை மாதிரி கண்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த கண் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். ஸோ அதனால் என்னாகும், நம்மளுக்கு வந்து

0: கண்கள் மசில் ஸ்ட்ரென்தன் ஆன உடனே நம்மளுக்கு வந்து தலைவலி, கண் வலி, கண்கள்லேருந்து எரிச்சல், தண்ணி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கண்ணாடி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆக முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் கண்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நல்லது, ஏன்னாக்கா அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ஆனால் கண்ணாடி எடுத்துட முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணலாமே, இந்த கம்ப்யூட்டர், நியர் விஷன் கேட்ஜெட்ஸ், ஐபேட் எதுவாக இருந்தாலும் பார்க்கும்பொழுது கண்களோட ஸ்ட்ரெயின் குறையும். அதனால் இது நம்பர் ஒன் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்களுக்கு. ஐ எக்ஸசைசஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கண்களோட மசில்ஸ், தூரப்பார்வை கிட்ட பார்வைக்கு எப்படி கண்களோட இருக்கிற மசில்ஸ் சுருங்கி விரியுதோ அந்த தன்மையும் நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. ஏன்னா இவங்க வந்து கிட்ட பார்வையே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு 12 மணி நேரத்துக்கு போல். ஸோ அதனால் தூர பார்க்குற பார்வை அவங்களுக்கு குறைஞ்சி போகுது. மூணாவது வந்து தலைவலி, கண்வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது. ஏன்னாக்கா அது வந்து லைட்டோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இலுமினேஷனோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ கலர்ஃபுல் ஸ்க்ரீன். அதனால் வந்து இதெல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த கண்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. கண்களை கழுவணுன்றது வந்து செய்ய தேவையே கிடையாது. ஏன்னா கடவுளே வந்து நம்மளுக்கு கண்ணீர் நிறைய கொடுத்துருக்காரு கண்களை க்ளீனாக வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. ஆனால் நம்ம வந்து தினப்படி கண்களில் தண்ணி தெளித்து கழுவணுன்றது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கண்கள்லேருந்து வர கண்ணீர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த pH அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது அதில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட்ஸு, அதில் இருக்கிற எண்ணெய் சத்து, அதில் இருக்கிற அதில் இருக்கிற சால்ட்டு, அப்புறம் அதில் இருக்கிற எண்ணெய், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்கள் கண்ணீர்னு எடுக்கும்போது இவ்வளோ இருக்குது அந்த கண்ணீருக்குள்ளே. அந்த நம்ம கண்ணீரில் அதை விட்டுட்டு நம்ம தண்ணியை போட்டு அலம்பும் போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஆசிட் கண்டென்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நியூட்ரிஷன் எல்லாமே போயிடுது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ ஏதோ கண்களில் ஏதோ தூசி விழுந்து போச்சு, கண்கள் உடனே வலிக்குது, ரொம்ப இரிட்டேஷன் நிறைய இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம தண்ணி போட்டு அலம்பலாம். ஆனால் தினப்படி தண்ணி போட்டு அலம்பணுன்ற அவசியம் ஒன்றுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு வழியில் பைக்கில் நீங்கள் போயிட்டு வரீங்க, கண்களில் நிறைய தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நார்மல் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நல்லா சோப் போட்டு முகத்தை அலம்பிட்டு அந்த ஐ ட்ராப்ஸை ரெண்டு போட்டு விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். தண்ணி போட்டு கழுவுறதுன்றது ஒரு நல்ல செயல்முறையே கிடையாது. நிறைய தூசின்னு விழும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மல் ஐ ட்ராப்ஸ் நீங்கள் அது கண் மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதை போட்டுவிட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும்.
1: கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இனிமையான இசை சாரல் உங்கள் காதுகளோடு ரீங்காரமிடம் நேரம் சந்தோஷ சாரலோடு. இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, சர்வதேச பெரும் பூனைகளுக்கான கூட்டமைப்பின் முதல் உச்சி மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது அப்படிங்கிறதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. IBCA அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், அதனுடைய முதல் உச்சி மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது அப்படிங்கிறதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. நேர்களே, இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: சந்தோஷ சார நிகழ்ச்சியில் முதல் பாடல் இளமை காலங்கள் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் பி சுசிலா கே ஜே இஸ் தஸ் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு.
7: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின்
8: பண்ணுஷன்.
9: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
11: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
11: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
10: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
11: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
12: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் மொத்தம் 11127 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு ITI முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் வருகின்ற 15ஆம் தேதி துவங்கி June 14th வரை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹250. மேலும் விவரங்களுக்கு www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
13: இனிமையான இன்னிசை நமது மனதை எப்போதும் புத்துணர்வோடு வைத்திருக்கும். அப்படிப்பட்ட இசையை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:42. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மு மேத்தா பாடல் பிரிகளில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இணைந்து பாடிய பாடல் இதோ நமது காற்றலையில்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே,

0: பூஜ்ஜியம் 43 42 என்ற முன்னணி பெண்ணோடு 24 40 30 24 40 31 ஆகிய எண்களுக்கு நேர்கள் அழைக்கலாம். 43 42 24 40 30 என்ற கச்சவியனிற்கும் அறிமுக நேர்கள். உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்களின் விருப்ப பாடலாக புதிய பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் பொன்னடியான் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வலம் வர இருக்கு. ஒருவர் வாழும் ஆலயம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளி உலா வர இருக்கிறது நேர்களே. அந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசெரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
2: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா அலர்ஜி காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா colleges da training and placement la karakkit irukangle mudhalam maandil irundhu முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
1: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
0: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
1: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்வியில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பொம்மிடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. அறிமுக நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 24:40, 24:40, 31 ஆகிய எண்களுக்கு 0-43-42 என்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து அறிமுக நேர்கள் அழைக்கலாம். கச்சவி வாயிலாக அறிமுக நேர்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க விரும்பினால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம்.

0: தருமபுரி மாவட்டம் ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1000 கன அடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேர்களை சந்தோஷ சரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, சர்வதேச பெரும் பூனைகளுக்கான கூட்டமைப்பின் முதல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா, புது டெல்லியில் தான் வந்து இந்த மாநாடு நடைபெற உள்ளது. ஐபிசிஏ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், அதனுடைய முதல் உச்சி மாநாடு வந்து வருகின்ற June 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் புதுடெல்லியில் தான் நடைபெற உள்ளது. அந்த பொது அறிவு வினா விடையோடு நிறைவிற்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களிர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க

0: நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று மே 9, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கிற தாய்மான சுவாமிகளின் வரிகளை நினைக்கிற பொழுதெல்லாம் என் சக பேராசிரியர் ஒருவர் சொன்ன செய்திதான் என் நினைவுக்குள்ளே வந்து மலர்ந்து விடுகிறது. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பது ஒன்று, தன் கண் முன்னால் இன்னொரு உயிர் துன்பப்படுகிற போது அந்த துன்பத்தை விரைந்து போக்குவது என்பது இன்னும் சிறந்ததாக எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு அனுபவத்தை அந்த பேராசிரியர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். அவருடைய ஏக புதல்வனாக இருக்கிற இளைஞன் ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவராக பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தன் இருப்பிடத்திலிருந்து அந்த பல்கலைக்கழகத்தின் வகுப்பறை நோக்கி சக மாணவர்களோடு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தென்னை மரங்கள் நிழல் தந்து கொண்டிருக்கிற நெடிய பாதை, பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் நடந்து போய் கொண்டிருக்கிற சக மாணவர்களுக்கு மத்தியில் இந்த பேராசிரியையின் புதல்வர் தன் காலுக்கடியில் ஏதோ ஒன்று ஊர்ந்து செல்வதை மெல்ல கவனித்து விடுகிறார். நின்று நிதானித்து பார்க்கிற போது பரபரப்பாக பலரும் கடக்கிற சாலையில் தனக்கே ஒரு இயல்போடு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நத்தை. எவர் காலடியேனும் பட்டு அது நசுங்கி விடுமோ என்கிற இரக்க உணர்வு அவருக்குள்ளே பொங்கி ததும்ப குனிந்து அந்த நத்தைக்கு எந்த துன்பமும் ஏற்படாமல் கையில் எடுக்கிறார். நடக்கிற பாதையை கடக்கிற தூரம் வரைக்கும் தள்ளிவிட்டு அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் விட்ட மறுகணத்தில் டமால் என்கிற ஒரு சப்தம் எழுகிறது. திடுக்கிட்டு திரும்பிய போது அவர் நடந்து வந்த பாதைக்கு மேலே இருக்கிற தென்னை மரத்திலிருந்து ஒரு முற்றிய தேங்காய் விழுந்து விடுகிறது. தென்னையின் நெற்று விழுந்த இடமும் நத்தையை கடந்தோ அல்லது மிதித்து விட்டோ இவர் நடந்திருப்பாரேயானால் அவருடைய சிரசும் ஒரே நேர்கோட்டில் நிற்கக்கூடும் என்பதை கணித்தறிந்த கணத்தில் அவர் சிரித்து போனார். இவர் மட்டும் நத்தையை காப்பாற்ற குனிந்து எடுத்திருக்காவிட்டால் அந்த முற்றிய தென்னையின் நெற்று தன் தலையில் தான் விழுந்திருக்கும் என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது. இன்னொரு உயிரை காக்க வேண்டும் என்கிற இரக்க உணர்வுதான், அந்த கருணை உணர்வுதான் தன்னுயிரை காப்பாற்றுவதற்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய நல்ல பரிசு என்பதை உணர்ந்து நெகிழ்ந்து கொண்டவராக அந்த அனுபவத்தை அவர் தன் தாயிடம் உரைத்திருக்கின்றார். இந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொண்ட போது கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொன்னார். வகுப்பறைகளில் நாம் கற்ற பாடங்களை சொல்லிக் கொடுப்பதை விடவும் வாழ்க்கையின் மூலம் பெற்ற அனுபவங்களை எடுத்து மொழிகிற பொழுதுதான் அந்த செய்திக்கு இன்னும் கூடுதல் செறிவும் சிறப்பும் அமைந்து விடுகிறது. எனவே படித்த பாடத்தை விடவும் வாழ்க்கையில் பயன்படுத்திய அனுபவங்களை எடுத்து சொல்வதையும் இனிமேலும் அதனை சிறப்பாக கடைபிடித்தலையும் ஒழுக்கமாக கொண்டிருப்பது சாலச் சிறந்ததல்லவா? என் மகன் சொன்னது ஒரு அனுபவம்தான். இதுபோல் எத்தனையோ அனுபவங்கள் எல்லோருக்கும் வாய்த்திருக்கும். தன்னுயிர் மட்டுமே பேணுவதை விடவும் தன்னுயிர் நிகர்த்த ஏனைய உயிர்களையும் தன்னுயிர் போல கருதி காப்பாற்றக்கூடிய ஒரு நல்லுணர்வு வாய்த்து விடுமேயானால் நம்மை இயற்கை எந்த ஆபத்தும் ஏறாமல் காப்பாற்றிவிடும் என்கிற அனுபவத்தை இந்த நிகழ்வு எனக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லுகிறது என்று அந்த தாய் சொன்னார். சொல்லுகிற போது கண்களில் ஒரு மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததை பார்த்தேன். அது தாயின் கருணை உள்ளத்தின் வெளிப்பாடு அல்லவா? இந்த உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். இந்த நிலையில் எல்லோருடைய செயலும் அமைய வேண்டும் என்பதாக தன்னுயிர் போல பிற உயிர் அனைத்தையும் தாங்கி பேணுகிற நல் உணர்வாகிய இரக்கம் நம் வசப்பட வேண்டும் என்பதை இன்றைய செய்தியாக உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேரம் காலை 8:05 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேர்கள் கேட்க இருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

Sunflower Oil. நமக்கு பிடிச்ச பாட்டை, நமக்கு பிடிச்ச எஃப்எம்ல, நமக்கு பிடிச்ச நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப அலாதியான இன்பத்தை தரும். அருமையினர்களே, உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை அழைக்கலாம். 0 43 42 என்ற முன்னணிப்பு எண்ணையும் சேர்த்து கட்சவி மூலமாக, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஹேமலதா குமானூர் அந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. இது அவங்க விரும்பி கேட்டுள்ள அந்த பாடல்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: அடுத்ததாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 11,539 ரூபாய், அதிகபட்ச விலை 15,909 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 10,455 ரூபாய், அதிகபட்ச விலை 13,811 ரூபாய்.
3: நேரமிட்டு மணி 12 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கமா, யாருங்க பேசுறீங்க? புதுப்பட்டியில இருந்து நித்யா. என்ன பாடல் வேணும் நித்யாமா? சரி, வாதி படத்துல இருந்து நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: பாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
5: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
8: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 29 வரை இளநிலை சேர்க்கைக்கு இணைய வழியாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த சேர்க்கை உதவி மையத்தை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் என கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய 043-42-23-00-08 என்ற தொலைபேசி எண்ணையோ 93-45-32-93-69 என்ற கைபேசி எண்ணையோ அழைக்கலாம். மேலும் www.gacdpi.ac.in என்ற இணையதள முகவரியையும் மாணவர்கள் காணலாம்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வருக்கு வணக்கம்.
10: ஹலோ,
8: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
10: பொம்மலையில் இருந்து கிஷோர் பேசுறேன்.
8: கிஷோர், என்ன பாடல் கேட்கலாம்? கிஷோர்,
10: எனக்கு டியூட் படத்துல இருந்து அலைய அலைய பாட்டு அலைய.
8: சரி, டியூட் படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் விளம்பரம் கேட்கலாம். அந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: 35 ஆண்டுகளாக ஆரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக் CBSE பிஎட் காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் ஆரூர்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
5: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 14,010 ரூபாய், குறைந்தபட்ச விலை 9,045 ரூபாய், சராசரி விலை 12,087 ரூபாய். கொப்பரை 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 15,862 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,024 ரூபாய், சராசரி விலை 12,045 ரூபாய். ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 1,950 ரூபாய், குறைந்தபட்ச விலை 1,780 ரூபாய், சராசரி விலை 1,896 ரூபாய். எள் 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 13,510 ரூபாய், குறைந்தபட்ச விலை 12,000 ரூபாய், சராசரி விலை 12,500 ரூபாய். நிலக்கடலை 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 7,410 ரூபாய், குறைந்தபட்ச விலை 6,500 ரூபாய், சராசரி விலை 7,000 ரூபாய். கொப்பரை 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 13,500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,000 ரூபாய், சராசரி விலை 12,700 ரூபாய். எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 8,301 ரூபாய், குறைந்தபட்ச விலை 6,405 ரூபாய், சராசரி விலை 7,353 ரூபாய்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
7: நேர்கள் கற்றது கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
11: வணக்கம். பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார். மகாபாரதம் வடமொழியிலிருந்து வந்தது. வியாசர் எழுத பெருந்தேவனார், வில்லிபுத்தூரார், அதேபோல பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்திலே தொகுத்து பாடினார்கள். ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது வழி நூல் அல்ல, இது முதல் நூல். வழி நூல் என்பது நாம் பிற மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது. பெரிய புராணத்தை

0: ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம், கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள், வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாஸிங், எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார். அவர்கள் உடனே வருத்தமடைந்து, சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை, புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம். உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். சிவபெருமான் சொன்னாராம், உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள், நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர். என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்களை நீ மதிக்க வேண்டாமா? நீ முதலில் அவர்களை போய் வணங்கு. அதற்குள்ளே வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சிவபெருமானை தானே பார்க்க போனார், அதனால் என்ன தப்புன்னு சிலர் கேட்டாங்க. அப்போ சிவபெருமானையும் புறகு அவரையும் ஒதுக்கி வைட்டாங்க. சிவன் சிரித்தாராம், உன்னை ஒதுக்குனதோடு மட்டாமல் என்னையும் ஒதுக்கிட்டாங்க, முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார். 63 நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதுதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக கள ஆய்வு செய்து, ஏனென்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் 60 நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமானத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். கலெக்டர் வந்து திறந்து வைப்பார், முதலமைச்சர் தொடங்கி வைப்பார், பிரதம மந்திரி கூடியே சிப்பார் என்பது போல சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்து கொடுத்தாராம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதுதான் அந்த பாடல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற

0: எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
1: இது சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நெக்லி பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மத்ராசி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் பலமுறை இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் கார்த்திக், சரண்யா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க நேர்களே. அந்த பாடல் இது.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345
8: கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 1600 ரூபாய், குறைந்தபட்ச விலை 1550 ரூபாய், சராசரி விலை 1575 ரூபாய். சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 4360 ரூபாய், குறைந்தபட்ச விலை 3290 ரூபாய், சராசரி விலை 3650 ரூபாய். கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 8500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 7600 ரூபாய், சராசரி விலை 8050 ரூபாய். தேங்காய் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 2130 ரூபாய், குறைந்தபட்ச விலை 1140 ரூபாய், சராசரி விலை 1635 ரூபாய்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே.

0: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப் ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
4: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இன்னைக்கு தொடர்ந்து கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு சங்கீத வித்வான், அவர் தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கொள்ளை கூட்டம் எதிரில் வந்தது, வழிமறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை, பணம், உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சிருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா, இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேற எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்கோ அப்படின்னாரான் இந்த வித்வான். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானான். நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்றான். அது சரி, அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம், இது எல்லாரிடமும் வந்து பேச வைக்கலாம், பாடவும் வைக்கலாம் அப்படின்னாரான். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார், உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார், ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான், எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள், மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துதான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டே என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்றான். ஆமாம், இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்க, இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலை

0: யோசிக்க ஆரம்பித்தான். தம்முடைய தோழர்களோட ஆலோசனை பண்ணானா, இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானா. கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள் வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேற இதையும் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அது மட்டும் இல்லை, அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டுட்டு வந்தானா. இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா? அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சிருந்த வாத்தியம் என்ன தெரியுமா? அதுதான் பிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி. அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேலு. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடில் வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல, அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேலு. தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போ இவருக்கு வயசு 14 தான். அந்த சமயத்தில் அரச சபையில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் வடிவேல் பிள்ளைகிட்ட தன்னுடைய பிடில் வாத்தியத்தை கொடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்தது மேல்நாட்டு சங்கீதம். இவர் அதை வச்சுக்கிட்டு 2 வருஷ காலம் இடைவிடாமல் சாதகம் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை வாசிக்க கற்றுக்கிட்டாராம். தஞ்சை அரச சபையில் கர்நாடக இசை மேடையில் விடில் வாத்தியம் வந்து அரங்கேறிச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வடிவேலு பிள்ளைக்கு சகல சன்மானங்களும் கிடைச்சிதான். ஆக வயலின் வரவுக்கு வடிவேல் பிள்ளை ஒரு முக்கிய காரணம்ங்கிறத யாரும் மறந்துட முடியாது. இன்றைக்கி வந்து வயலின் எல்லார் கையிலையும் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு சங்கீதம்னா என்னென்ன தெரியாது, அவர் சொன்னார், இன்றைக்கி சபாவில் என்னுடைய வயலின் கச்சேரி எக்கச்சக்கமான பாராட்டு அப்படின்னார். வயலின் வாசித்ததுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வாசித்து முடித்ததுக்காக அப்படின்னாராம் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான யுஜி மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற 29ஆம் தேதி வரை www.tngasa.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM, BSc கணிதம், BSc கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு கல்லூரியின் குறியீட்டு எண்ணான 10-31-0-22 என்ற எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இந்த கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம் என்றும், மேலும் 91-76-50-17-76 என்ற எண்ணையோ 95-66-49-24-22 என்ற எண்ணையோ தொடர்பு கொண்டு மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: பொன்னியின் புதுப்பணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வருக்கு வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க? ரேணுகா, என்ன பாடல் கேட்கலாமா? சரி, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: talking bunions and briefs.
1: Usha Sunflower Oil Nirvanathin Nalvaltukal.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149. தருமபுரி
2: சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் சொன்னார். அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றி என்றார். பிறர் பழிக்காத இல்லறத்தை ஏற்று வாழ வேண்டும். எப்படி? தன்பண்டு, தன்பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று எண்ணிப்பார்க்காத வாழ்க்கை. உலக மக்களெல்லாம் ஒரே தாய் மக்கள் என்று எண்ணுகிற மக்கள் வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் இல்லத்தில் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இளையாங்குடி மாரநாயனார் என்ற அடியவர், அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் உணவு தருவார். பசித்த வயிறுக்கு புசிப்பதற்கு உணவை தருவார். வறுமை வந்தது, ஏழ்மை வந்தது. ஏழ்மை வந்தபோதும் தன்னுடைய அன்னதான திருப்பணியை அவர் நிறுத்தவில்லை. தன் திருப்பணியை சிவனே செய்தார். வறுமையிலும் ஏழ்மையிலும் போராடிய நிலையில் இறைவன் அவரை சோதிப்பார். வீட்டில் நெல்லில்லை, அடியவர் வந்துவிட்டார், உணவு தர வேண்டும். தன் வீட்டிலிருந்த விதை நெல்லை எடுத்து உபசரித்தார். அந்த மாண்புதான் இன்றைக்கு எங்கே போயிற்று? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார். வித்தும் இடல் வேண்டும் குளம், திருந்தின் மிச்சில் மிசைவான் புலம். விதைக்காமல் விளைச்சல் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நெல்லை விதைக்காமல் எப்படி விளைச்சலை அடைய முடியும்? மந்திரத்தில் எப்படி மாங்காய் காய்க்கும்? திருவள்ளுவர் தெளிவாய் சொல்லுகிறார், யாரெல்லாம் பிறருக்கு உணவை தந்துவிட்டு உபசரித்து விட்டு வாழ்கிறானோ அவனுடைய விளைநிலம் என்பது உரிமை அளவில் தான் அது தனி உடைமை, போற்றி பாதுகாக்கிற அளவில் அது ஊராரின் பொது உடைமை. உரியவன் விதைக்க மறந்தால் ஊரார் அவனுக்காக விதையிடுவார்கள், நிலத்தை உழுவார்கள், விதைப்பார்கள், உரமிடுவார்கள், களைபறிப்பார்கள், நீர்பாய்ச்சுவார்கள், நிறைவாக விளைச்சலை வீடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உரிமை அளவில் தனி உடைமையாக இருக்கிற ஒரு விளைநிலம் போற்றி பாதுகாக்கிற அளவில் ஊராரின் பொது உடைமையாக இருக்கிறதென்றால் இது விருந்தோம்பலுக்கு கிடைத்த வெகுமதி. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அம்மா தாயே சாப்பாடு போடு என்றான். அந்த வீட்டு தாய் அவனுக்கு உணவை போட்டால் திண்ணையில் கணவன் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். சாய்வு நாற்காலில் சாய்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தாள். பிச்சைக்காரன் சாப்பாட்டை வாங்கி விட்டு எதிரே இருக்கிற மரத்தடியில் போய் சாப்பிட்டான். சாப்பிட்டு மீண்டும் அந்த வீட்டுக்கே வந்தான், அம்மானு கூப்பிட்டான். அந்த வீட்டம்மா திரும்ப வெளியே வந்தாங்க. என்னப்பா இப்போ தானே சாப்பாடு வாங்கிட்டு போனேன், எதுக்கு திரும்ப கூப்பிட்றேன்? அம்மா அதெல்லாம் ஒரு சாப்பாடம்மா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிட முடியுமா? இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அப்படியே அந்த அம்மாவுக்கு கோபம் உச்சம். கணவன் செய்தித்தாளை படித்து கொண்டதோ தலையை கவுந்துக்கிட்டார். இப்போ அந்த அம்மா கோபமாக கத்துறாங்க, பிச்சை எடுத்துட்டு நீ என் சாப்பாட்டை குறை சொல்றியா? என் கணவனை பாரு, 30 வருஷமாக நான் அவருக்கு சமைச்சு போகிறேன், ஒரு நாள் கூட அவர் என் சாப்பாட்டை குறை சொன்னதில்லை. இப்போ பிச்சைக்காரன் சொன்னான், அம்மா அவர் தாம்மா சொல்ல சொன்னார், என்னால் சொல்ல முடியலை, நீயாவது சொல்லிட்டு போனும், 10 ரூபா கொடுத்துருக்காரு. இப்படித்தான் இன்றைக்கு உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது மனத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்கான் வாழ்க்கை துணை. மனத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். மாண்பு மாட்சிமை என்ற சொல்லை முதலில் மனைவிக்கு தந்தவர், பெண்ணுக்கு தந்தவர் திருவள்ளுவர். இன்று மாண்பு என்ற சொல்லை நாம் பல நிலைகளில் பயன்படுத்துகிறோம். அதை பெண்மைக்கு தந்து சிறப்பு செய்தவர் திருவள்ளுவர். மாண்பு நிறைந்த அந்த பெண்மை சமூகத்தை நாம் போற்ற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனூர் ஏசி மேலா.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கூட்டுறவு.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வசந்தன் கோவின் வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நிரலில் பங்கேற்கிறார் பொம்மடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 043342 என்ற முன்னிணைப்பினோடு 244-0300 மற்றும் 9486811025 மற்ற நேர்கள் 043342 என்ற முன்னிணைப்பினோடு 244031 மற்றும் 9486652025 இந்த எண்கள் அழைக்கலாம். இப்போ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்லாம் வந்திருக்கு. நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும், அடுத்தது என்ன செய்யறது, எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலருக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அப்படி கனவாக இருக்கிறவங்களுக்கும் அந்த பெற்றோர்கள் வந்து சந்திக்கக்கூடிய சவால்களாக இருக்கட்டும், அவங்களை எப்படா நம்ம சேர்த்துறது, எங்கே சேர்த்துறது, எந்த காலேஜில் சேர்த்துறது அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்கும். அது இல்லாமல் எந்த துறை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகங்களும் இருக்கும். அப்படி எந்த துறை எடுத்தால் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நிறைய தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காரு பொம்மடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார். சொல்லுங்க, இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறியியல் படிக்கணும் அப்படின்றது ஆசை. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு சில கோர்சஸ் வந்து தெரியும், இப்ப மெக்கானிக்கல், சிவில் தெரியும், இசி தெரியும், இது இல்லாம இன்னும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார்.
2: மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 150 மேலே கோர்சஸ் இருக்குங்க மேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஃபியூச்சருக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு செட் ஆகுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வந்து மேஜராக இப்போ ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஃபியூச்சர் நல்லா ஸ்கோப் இருக்கு அதில். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஏடிஎஸ் இருக்கு, தேர்ட் ஐடி இருக்கு, ஃபோர்த் இசிஇ இருக்கு, ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ இருக்கு, 6th மெக்கானிக்கல் இருக்கு, 7th வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, 8th வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, 9th சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருக்கு, 10th பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க, நல்லா ஸ்கோப் இருக்குங்க, ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லா இருக்குது. இதில்
1: சரிங்க சார், இதில் குறிப்பிட்டு சொன்னீங்களே இப்போ ஏஐ கோர்ஸ், அதை பற்றி சொல்லுங்க சார்.
2: மேம், இப்போ ஏஏடிஎஸ் அப்படின்ற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க மேம். என்னென்னா வந்து இப்போ எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஏஐ அப்படின்றது தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் படித்தாலும் அது கூட ஏஐ டூல்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க படிக்கணும். அப்படி படித்தா தான் ஃபியூச்சரில் வந்து நல்ல ஜாபுக்கு வந்து அவங்களால போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேஷனை பற்றி ஃபுல்லாகவே அதில் வந்து படிப்பாங்க. ஆட்டோமேஷன் என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஏஎஸ் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெமினி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம யாருமே கிளாஸஸ்லாம் போனது கிடையாது, பட் ஆனால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் படிக்கலாம் மேம். ஏன்னா அது தெரிஞ்சிச்சுனாலும் ஃபியூச்சரில் வந்து நல்லா வந்து இது பண்ண முடியும், நல்லா வந்து ஜாபுக்கு போக முடியும், நல்லா ஸ்கோப்பாகவும் இருக்கும். அதாவது ஏஜென்ட்டை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் ஃபியூச்சரில் வந்து நல்லா ஜாபுக்கு போக முடியுங்க.
1: சரிங்க சார். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எல்லா துறையிலும் வந்து ஏஐ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து இப்ப ஃபியூச்சர்ல வந்து எந்த ஜாப் போனாலும் அதுல வந்து ஒரு பார்ட்டா வந்து ஏஐ தான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஏஐ கோர்ஸ் படிக்கிறதுனால நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி இந்த இசிஇ ட்ரிபிள்இ இதை பத்தியும் சொல்லுங்க.
2: நம்ம இப்போ இசிஇ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு.

0: இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு செமிகண்டக்டர் எல்லாமே வந்து செமிகண்டக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, இந்தியாவிலே ரெடி பண்ணுறதுக்கான நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இசியுடைய டெவலப்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: சரிங்க சார், இனிப்பில் ஒரு நேர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், இனிப்பில் இருந்து விடுபட்டாங்க. சரிங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறியியல் இதுக்கான வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து விட்டுருப்பாங்க இல்லையா, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க சார், லாஸ்ட் டேட் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
0: May 3 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டுட்டாங்க, TNEA சைட்டில் வந்து நம்ம போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. June 2 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து June 6 வரைக்கும் டைம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வரும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவுன்சிலிங்ஸ் இருக்கும்.
1: சரிங்க சார், ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், வணக்கம், கேளுங்க உங்களோட கேள்வி.
2: வணக்கம், நான் பாப்பரப்பட்டியிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
1: கேளுங்க நவீன்.
2: சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க நவீன்
2: சார். அதாவது எனக்கு ரெண்டு கேள்வி
0: சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, இப்ப சமீபத்துல நிறைய விண்வெளி துறையில இந்தியாவில நிறைய தனியார் கம்பெனி எல்லாம் நிறைய இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல இந்த கேலக்சிங்கிற கம்பெனி எல்லாம் சேட்டலைட் எல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து விட்டுருந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி விண்வெளி துறையில நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து தனியார் கம்பெனி மூலியமா இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம் அது ஒண்ணு. இன்னொரு கேள்வி வந்து, இந்த பைலட் அவரங்க இல்லையா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் விமானத்துல, அதுக்கு வந்து இந்தியாவில கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் எங்கெங்க காலேஜ் இருக்கு, அதுல இருக்கிற வேலை வாய்ப்பு, ஏன்னா அதுக்கெல்லாம் இப்ப நிறைய வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பக்கம் எல்லாம் கம்மி தான் ஏரோன்னு இந்த மாதிரியான வேளாண் துறை எப்படி ஒரு விரிவான விளக்கம் தான்.
1: சரிங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறியியல் துறை இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், அவர் கேட்டது வந்து பைலட், அது வந்து என்னென்ன காலேஜ் இருக்கு அது படிக்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம பொறியியல் துறை மட்டுமே பேசுவோம். இப்போ விண்வெளி துறையில வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்ஜினியரிங் முடிச்சா அந்த விண்வெளி துறையில என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
0: சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஜாபுக்கு வந்து போலாங்க. ஸோ என்னன்னா வந்து இப்போ விண்வெளிக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து ஆட்டோமேஷனில் தான் இருக்குது, எல்லாமே வந்து டேட்டா ப்ரோக்ராமிங்கில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ சிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா கோர்ஸ் படிக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போகலாம். குறிப்பாக வந்து மெக்கானிக்கல் படிக்கிறவங்களும் போகலாம். ஸோ ஏன்னா இன்ஜின் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கருப்பு படிக்கிறவங்க எல்லாமே போக முடியும் நம்ம.
1: சரிங்க சார், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்,
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: ஐயா, இந்த IEEE அதற்கும் ECE அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு IEEE ஆர் ECEல எது பெஸ்டாக இருக்கும், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: மேம், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்குற ரெண்டு கோர்ஸுமே வந்து ரொம்ப டிமாண்டான கோர்ஸ் தாங்க. ஸோ ECE IEEE ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ECE வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு வருங்க உங்களுக்கு. ஸோ என்னென்னா வந்து CAC பேஸ் பண்ணதையும் எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணதையும் வந்து ECEல படிப்பீங்க. IEEE அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேஸில் வருதுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் சிட்டி எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து நல்ல ஸ்கோப் இருங்க. ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ECE IEEE டிமாண்ட் பண்ணி தான் இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ IEEE எடுத்துக்கிட்டே அப்படின்னா EV வெஹிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து EVல நிறைய இஷ்யூஸ் வரதுனால வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் போயிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே IEEE பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ ஃபியூச்சர் அடுத்த 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து IEEE பேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ECE பேஸ் பண்ணியிருக்கேன். ECEயும் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே சிப்ஸ் பேஸ்ட் தான் வந்துட்டுருக்குங்க. ஸோ ICE சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தான் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நிறைய வந்து டெக்னாலஜி வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து சிப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இது ரெண்டு கோர்ஸுமே நல்ல கோர்சஸ் தான், நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம்.
1: அதாவது ரெண்டுமே வந்து ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்ந்துக்கலாம் இல்லைங்க சார். இப்போ ECE அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸும் படிப்போம், அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி சிப் கம்ப்யூட்டர் பேஸ்டும் படிப்போம். IEEE அப்படின்றபோது ஒன்லி எலக்ட்ரானிக் திங்ஸ் இதை பற்றி மட்டும்தான் படிப்போம். அவங்களோட ஆர்வத்தை பொறுத்து அவங்க எந்த கோர்ஸ்னாலும் எடுத்து படிக்கலாம். ஆனால் ரெண்டுமே நல்ல ஸ்கோப் இருக்கு,
0: ரெண்டுமே நல்ல ஸ்கோப் இருக்குங்க.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 0-3-4-2 என்ற முன்னெடுப்பினோடு 2-4-4-0-3-0 மற்றும் 9-4-8-6-8-1-0-2-5 மற்ற நேர்கள் 0-3-4-2 என்ற முன்னெடுப்பினோடு 2-4-4-0-3-1 மற்றும் 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்கள் அழைக்கலாம்.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி,

0: சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் A2 வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்விட்டன் A2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு AC மேலா.
9: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
11: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
12: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி, ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
15: கான்டாக்ட் 8985712345
16: or visit www.mahindra.org.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த

0: விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: முடிஞ்சு.
2: எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவத்துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
6: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
3: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
6: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
6: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
5: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
6: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
5: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேரம் காலை 9:30 கேட்டு ரசித்திருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, வசந்தன் கோவின் வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பொம்மிடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னிணைப்பினோடு 2440330 மற்ற எண் 9486811025, மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னிணைப்பினோடு 2440331 மற்ற எண் 9486652025 என்ற எண்கள் அழைக்கலாம். சிறப்பு இணைப்பில் ஒரு நேயர் இருக்காரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.

0: வணக்கம் மேம், நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போத்தப்பள்ளியில இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம்
0: சார். இந்த பிஇ மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பத்தி ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா சார்?
2: என்னங்க உங்களோட கேள்வி திரும்ப கேளுங்க.
0: பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இத பத்தின இன்ஃபர்மேஷன் பிளஸ் எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்.
2: சரிங்க, இத பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்மோட இனி நேயரோட கேள்வி கேட்கலாம் சார். நம்ம இதுக்கான விடையை அப்புறம் சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: நான் தர்மபுரி குலபட்சந்தரிகள் முடிப்பில் பேசுறேன். இடைவெளிக்கு பிறகு தர்மபுரி வாழ்வில் பேச மகிழ்ச்சியா இருக்கேன்.
2: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா சொல்லுங்க.
3: இப்போ சில துறையில வந்து முக்கியமா ஐடி ஃபீல்டு அந்த மாதிரிதான் விரும்புறாங்க மாணவர்கள். இப்ப இல்லாத கோர்ஸ் எடுத்து அதுல படிச்ச வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் அதை பத்தி சொல்றாங்க. நல்லா இருக்கு.
1: நல்ல கேள்விங்க. ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறை ஐடி துறைன்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஐடியில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, அதனால் வந்து நிறைய அது மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து எப்போவுமே கோர் சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கோர் கோர்சஸ்க்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ என்னென்னா இப்போ சிஎஸ்சிஇசி ஐடி ஏடிஎஸ் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் அப்படின்றது கோர்ஸ் தான். உங்களுக்கு வந்து மெக்கானிக்கலில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியுதில்ல. இப்போலாம் ட்ரெண்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சிஎஸ்சி படிக்கிறேன் ஐடி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாருமே அதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவனுக்கு என்ன நீட் இருக்குது, எந்த மாதிரி வேணும் அப்படின்றத வந்து யோசிச்சு பண்ணாமல் இருக்காங்க. அவ்வளோதான ஒழியும் மற்றபடிக்கு எல்லா கோர்ஸஸ்க்குமே வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும், அவனை ஸ்கில்லப் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டிகிரி மட்டும் வச்சுட்டு இருந்தால் எந்த படிப்பு துறையாக இருந்தாலுமே வந்து வேலை வாய்ப்பு போக முடியாதுங்க. ஸோ என்னென்னா ஸ்கில் அவனுக்கு வேணும், அடிஷ்னல் ஸ்கில் என்ன வேணும். ஸோ இன்டெகிரேட்டராக ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ எந்த கோர்ஸ்னாலும் படிக்கலாம்.
2: சரிங்க சார். அதே மாதிரி நம்ம டிகிரி மட்டுமே வச்சிருக்காம நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஸ்கில் கோர்ஸ் நிறைய படிக்கலாம்னு சொன்னீங்களா, அது என்னென்ன கோர்ஸ்ல படிக்கலாங்க சார்?
1: மேம் இப்போ நம்ம ரெகுலரா பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஏஏடிஎஸ் சொல்றோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்றது இருக்கு. ஸோ அது வந்து இன்டெகிரேட்டடா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து படிக்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்லயுமே அது வந்து மேஜரா இருக்கு இப்போ. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா குறிப்பிட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீ வந்து கோர்ஸ் படிக்கலாம். ஸோ எப்படின்னா சார் மேம், இப்போ ஸ்கில் அப்படின்றது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த கம்பெனிக்கு போக போகிறோமோ அந்த கம்பெனியுடைய டிமாண்ட் என்ன, அந்த இன்ஸ்டியூட்டுடைய டிமாண்ட் என்னவோ அது என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்காங்க. ஸோ சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குது. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில் வேணும். ஸோ அதுக்கான கோர்ஸ் வந்து அவங்க படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாபுக்குமே ஒரு ஒரு ஸ்கில் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்கில் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அவங்க.
2: சரிங்க சார். இப்போது நிறைய பேரோட அந்த மாணவர்களோட மனநிலையாக இருக்கட்டும் பெற்றோர்களோட மனநிலையாக இருக்கட்டும் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுல வெளியில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு சிலர் வந்து வெளியில் போகணுன்றதுக்காகவே வெளியில் இருக்கிற காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்குது. சொல்லுங்கள் சார்.
1: அதான் மேம், பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ராங்காக ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ராங் அது. என்னென்னா வந்து ஒரு காலேஜில் வந்து சிலபஸை தாண்டி என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறதான் இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது டிகிரி மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஜாப் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படியுமே ஜாப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே 1 இயர் தான், அதுக்கப்புறம் அப்ஸ்கில் ஆகலை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த காலேஜில் வந்து பியாண்ட் த சிலபஸ் சொல்லித்தராங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி எந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லேர்னிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது இல்லாமல் சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கணுங்க. இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து காலேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருமே நிறைய என்ன பண்ணாங்கன்னா பிளைண்டாக வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி போகிறாங்க.
2: லொக்கேஷன் அப்படின்றது இன்னொன்று சார், பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு இப்போ இந்த காலேஜில் படித்தா அவங்களே பிளேஸ்மெண்ட்டும் இது பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்றதுக்காகவே காலேஜ் சூஸ் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க.
1: எஸ் மேம். ஸோ என்னன்னா வந்து எல்லா காலேஜிலுமே பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க மேம். யாருமே பிளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
2: ஸோ எல்லாமே
1: ஸ்கில்லை வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல நாலேஜாக இருக்காங்க. ஸோ காலேஜ் வந்து லொக்கேஷன் வந்து ரூரல் ஏரியாவில் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு காலேஜை பார்த்துட்டு அந்த காலேஜில் வந்து இந்த சிலபஸ் தாண்டி என்னென்ன சொல்லித்தராங்க, எந்த மாதிரிலாம் எக்ஸலன் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அடிஷனல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம சொல்லித்தர தான் போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி காலேஜஸ் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு.
2: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
5: The Kaveri Engineering College, Autonomous
6: Biomedical, Civil and Computer Science Engineering,

0: Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: ஆயுஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. காலை 9:39 கேட்டு ரசித்திருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பொம்மடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434-342 என்ற முன்னெடுப்பினோடு 2-44-03-0 மற்ற 9-4-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 0-3-4-2 என்ற முன்னெடுப்பினோடு 2-4-4-0-3-1 மற்ற 9-4-8-6-6-5-2-0-2-5 இந்தியர்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். சார், இப்போ நிறைய கோர்சஸ் பற்றி நம்ம சொன்னோம். இப்போ ரெகுலர் கோர்சஸ் பற்றி நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா ட்ரிபிளி சொன்னோம், ECA பற்றி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயோமெடிக்கல், அக்ரி, இதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
6: மேம், பயோமெடிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் வந்து இருக்க கோர்சஸ் மேம். என்னென்னா பயோமெடிக்கல் அடுத்து வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து பயோமெடிக்கல் தான் ரூல் பண்ண போகுது மெடிக்கல் இதில். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஏஐ பேஸ் பண்ணி வந்துருச்சுங்க. ஸோ ஹெல்த் கேரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ பேஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கேர், எவ்ரி திங் வந்து ஏஐயில் வந்ததுனால ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நிறைய ஸ்கோப் இருக்குங்க. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து பயோமெடிக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காண்டாக்ட் லென்ஸ் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது காண்டாக்ட் லென்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுடைய ஹெல்த் எந்த மாதிரி இருக்குது, பிபி எப்படி இருக்குது, சுகர் எந்த லெவலில் இருக்குது, எல்லாமே வந்து அதுவே சொல்லிவிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டுருக்கு. அதோடைய காண்டாக்ட் லென்ஸுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து நமக்கு நடைமுறைக்கு வரலை, பட் ஆனால் வந்து அடுத்த 3 இயர்ஸில் வந்து அது கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பயோமெடிக்கல் டிபெண்ட் பண்ணி தான் மேம் இருக்குது.
5: சரிங்க சார், அடுத்தது அக்ரி.

0: பற்றி சொல்லுங்க.
1: அக்ரியும் அசையும் அதே தான் மேம். எல்லா கோர்ஸுமே இப்போ வந்து ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணிடுச்சு மேம். இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இப்போ நம்ம உங்களுக்கு தெரியாததுனால பாப்புலேஷன் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் வந்து பேஸ் பண்ணது வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தான் மேம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தான் வந்து சயின்ஸையும் டெக்னாலஜியும் சேர்த்து படிக்கிறாங்க, நாட் ஓன்லி சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பேசிக்காக வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போனாங்க அப்படின்னா சயின்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக படிப்பாங்க. ஸோ டெக்னாலஜி அங்கே வராது. ஸோ இங்கே ரெண்டும் சேர்ந்து படிக்கிறதுனால ஃபியூச்சர் வந்து ஸ்கோப் நல்லா இருக்குங்க.
0: டெக்னாலஜி
1: சேர்த்து படிக்கிறாங்க. ஸோ ட்ரோன் டெக்னாலஜி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரிங்க சார், நேர் இருக்கார், அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. சரிங்க சார், இப்போது நிறைய கோர்சஸ் பற்றி நம்ம சொன்னோம். இப்போது அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். ஜூன் 2 வரைக்கும் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து இன்ஜினியரிங் எடுக்கலாமா வேணாவா, நம்ம இங்கேயே படிக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்கும். இப்போ அவங்க இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னங்க சார் நம்ம அட்வைஸ் பண்ணலாம்?
1: இன்ஜினியரிங் அப்படின்றது இப்போ பெஸ்ட் கோர்ஸ் மேம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து டீச்சிங் மட்டும்தான் எனக்கு ஐடியா இருக்குது, வேறு எந்த எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்றவங்க வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனால் மற்றபடி எந்த ஜாப் போகணும், வேறு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் படிக்கலாங்க இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு.
0: சரி, அதாவது ஒரு தெளிவான மனநிலை வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தால் பெஸ்ட்டுங்க சார்?
1: மேம் ஆக்சுவலாக வந்து ரிசல்ட் நேற்று தான் வந்தது. ஸோ ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரோட இந்த டைம் வந்து கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சென்டம்ஸ்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு இப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து ஒரு 198 கட் ஆஃப்க்கு அன்னாயிரத்தில் ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அது 195 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம ரேங்கிங் வந்து ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஸோ அட் அன்னாயிரத்துலேருந்து ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியுங்கிறது.
0: சரிங்க சார், என்ன இருந்தாலும் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனாலும் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு, அதனால் வந்து நிறைய பேருக்கு சீட் கிடைக்காமையும் போயிருக்கும் இல்லைங்க சார். இப்போ அந்த மாதிரி கட் ஆஃப்னால அவங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்றவங்க வேறு எப்படிலாம் சார் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இன்ஜினியரிங் தான்?
1: இப்போ இன்ஜினியரிங்கில் எல்லா காலேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் நம்ம போகணும்னா மட்டும்தான் நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போகணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது இன்ஜினியரிங்க்கு. அந்த எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அவங்க எந்த கோர்ஸ்னாலும் படிக்கலாம்.
0: சரிங்க சார், நேர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: கேளுங்க.
2: 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எத்தனை ஆண்டு இருக்கு? 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எத்தனை ஆண்டு இருக்கு? இது என்னென்ன கோர்சஸ் இருக்கு
1: சார்? 10th
2: வகுப்பு 12 வகுப்பு
1: சார். 10th படிச்சவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க முடியாது சார், டிப்ளமோ கோர்சஸ் தான் படிக்க முடியுங்க. இன்ஜினியரிங் வந்து படிக்கணும் அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். அது வந்து மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் 12th அவங்க வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியுங்க. இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ்ங்க.
0: அதாவது இப்போ 10th முடிச்சவங்களுக்கு வந்து பாலிடெக்னிக் இந்த மாதிரியான கோர்சஸ் தான் இருக்கு இல்லைங்களாங்க சார்? அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிப்ளமோ மாதிரி 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணாமல் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு அந்த 11th 12th இந்த சயின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மேக்ஸ் இதுக்கெல்லாம் பயந்தே வந்து பாலிடெக்னிக் பக்கம் போகிறவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த பாலிடெக்னிக் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் போகலாம் இல்லைங்களா?
1: பாலிடெக்னிக் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் போகலாங்க. இல்லை இன்ஜினியரிங் ஐடியா இருக்குன்னா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து செகண்ட் இயரில் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம்.
0: அப்படி இன்ஜினியரிங் ஆசையை வந்து கைவிட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 2 இயர்ஸ் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங். அதே மாதிரி அந்த இப்போ நிறைய கோர்சஸ் சொன்னீங்க இல்லைங்க சார், இப்போ பாலிடெக்னிக்கில் அது ரிலேட்டடாக அவங்க முடிச்சுட்டு வந்து தான் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணுங்க?
1: இல்லை, பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கோர்ஸ் படித்தாலுமே 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணாங்க 3 இயர்ஸ் படிக்கணும். 12th முடிச்சுட்டு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சாரி பாலிடெக்னிக் சேர்ந்தாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் படிக்கணுங்க. ஸோ இவங்க வந்து எந்த கோர்ஸ் பாலிடெக்னிக்கில் படித்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலுமே இன்ஜினியரிங்கில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டிப்ளமோவில் வந்து ஒரு சிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது அக்ரியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது.
0: ஆப்ஷன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் நம்ம தான் அதை செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா சார்? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேரம் காலை 9:45 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி.

0: என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: அவன பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி என்ன தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
2: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
5: அப்பா,
4: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: 35 ஆண்டுகளாக அரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
8: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
8: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
11: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
8: நேரம் காலை 9:54 கேட்டு ரசித்திருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன? பொறியியல் கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பொம்மிடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர் ஜான்சன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னணிப்பினோடு 244-0330 மற்றும் 9-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 04342 என்ற முன்னணிப்பினோடு 244-0331 மற்றும் 9-8-6-6-5-2-0-2-5 இந்த எண்கள் அழைக்கலாம். சார், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லிசனர் கேட்டிருந்தாங்க, ஆக்சுவலாக இந்த பிஇ மெக்கட்ரானிக்ஸ் பற்றி சொல்லிடலாம் சார்.
9: பிஇ மெக்கட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டிசிப்ளினரி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மிங்கிள் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸும் ஐஓடியும் பேஸ் பண்ணி வருதுங்க. ஸோ இந்த மெக்கட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க மெக்கானிக்கல் ஆப்ஷனே பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அடிஷனலாக வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து அடிஷனலாக ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் பெஸ்ட் மேம் இதில்.
8: ஓகேங்க சார். இப்போ இதுக்கு மெக்கானிக்கலே பெஸ்ட் அப்படின்னு, இதுக்கான ஸ்கோப் எந்த அளவு இருக்குங்க சார்?
9: மேம் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஏரோஸ்பேஸில் தான் மேம் அதிகமாக இருக்குது. ஸோ இது மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கும் இதே ஸ்கோப் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து

0: உங்க குறிப்பிட்டு மெக்காட்ரானிக்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக வந்து மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டு அது மூலிமா எல்லா கோர்ஸ்க்கும் ஜாப்ஸ்க்கும் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க சார். இப்போது நம்ம ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி இருக்குல்ல, அங்கே வந்து என்னென்ன கோர்ஸ் இப்போ புதுசாக ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார்.
0: மேம், நம்மளதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 கோர்சஸ் இருக்குது மேம் ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஆல்ரெடி நம்ம ஒரு 10 கோர்சஸ் சொல்லியிருந்தோம் மேம், அந்த கோர்சஸ் தான் வந்து நம்ம காலேஜ்லேயும் வச்சுருக்கோம். ஸோ யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி இருக்குது, ஏஐடிஎஸ் இருக்குது, ஐடி இருக்குது, இசிஇ இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, ட்ரிபிளி இருக்குது, அக்ரிகல்ச்சரல்

0: ஒரு டிஸ்ட்ரிக்டில் அட்டானமஸ் இருக்க ஒரே காலேஜ் வந்து நம்மளுடைய காலேஜ் தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் நேக் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். நேக்கில் வந்து ஏ கிரேட் இருக்குது. ஸோ நேக் ஏ கிரேட் அப்படின்றது வந்து சிம்பிளாக யாரும் தர மாட்டாங்க மேம். இது ஒரு கல்வி தரம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு கொடுத்தது தான் நமக்கு வந்து ஏ அங்கே கிரேடு. ஸோ அந்த கிரேடை வச்சு தான் நம்ம வந்து அட்டானமஸ் எல்லாமே பெற்றிருக்கோம். ஸோ அப்படின்னும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம காலேஜில் இருக்குங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் காலேஜ். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ என்னென்னா சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம காலேஜில் இருக்குது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கனெக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பியாண்ட் த சிலபஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: நம்ம வீட்டில் எப்பவுமே மிஸ்டிக்கல் சன்ஃப்ளவர் ஆயில்
3: ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 9:59 கேட்டு ரசித்திருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு அடுத்தது என்ன, இந்த பொறியியல் கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். சார், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். சுருக்கமாக சொல்லுங்களேன், இப்போ என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது, நம்ம ரொம்ப நேரம் என்னென்ன கோர்ஸ் இது முன்னே ஃபுல்லாகவே நம்ம பேசிட்டோம். சுருக்கமாக இப்போ நேயர்களுக்கு மாணவர்களுக்கும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்?
1: மாணவர்கள் ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து என்ன வந்து இம்பார்ட்டன்ட், அவங்களால என்ன பண்ண முடியுன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுட்டு பண்ணணுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது, அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளால் பண்ண முடியுமான்னு பார்த்து சூஸ் பண்ணணும். நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த 10 கோர்ஸுமே வந்து நல்ல கோர்ஸ் தாங்க. ஸோ அதில் எந்த கோர்ஸ்னாலும் எடுத்து படிக்கலாம். ஸோ படிக்கும்போது அடிஷனலாக என்ன பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக எல்லா காலேஜிலுமே வந்து அடிஷனல் ஸ்கில்ஸ் சொல்லித்தராங்க. அதையும் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க.
0: சரிங்க சார், இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த பொறியியல் கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றியும், எப்படி வந்து காலேஜ் சூஸ் பண்ணலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதோட அட்வான்ஸாக இப்போ ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்புகள் இவ்வளோ எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க சார்.
1: நன்றி.
0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானலையில் வசந்தம். இன்று அடுத்தது என்ன, பொறியியல் கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் பொம்மிடி ஸ்ரீனிவாசா கல்லூரி வேளாண் பொறியியல் துறை தலைவர் ஆர். ஜான்சன் அவர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேரம் காலை 10:01, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தர்மபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
4: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எதை தொலைத்தீர்கள், இப்படி பாடிக்கொண்டு வருகிறீர்கள் என்று

0: நான் கேட்டேன். ஓர் அருமையான பழைய பாடல் சீர்காழி பாடியது, பாடிக்கொண்டு வந்தேன். ஆனால் அந்த பாடலில் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்பதுதான் புரிய மாட்டேன் என்கிறது. இது புகழ்மதி. அப்படி வாங்க வழிக்கு. இன்னைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியத்தைத்தான் அன்றைக்கே கவியரசர் எழுதி வைத்திருக்கிறார் என்றேன் நான். இன்றைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியமா? என்ன பூடகமாக பேசுகிறீர்கள்? இது பாட்டை விட புரியாமல் அல்லவா இருக்கிறது? நண்பர் புகழ்மதி சொன்னார். எனக்கு முல்லாவின் கதை ஒன்று நினைவுக்கு வந்துவிட்டது. ஒரு நாள் ஒரு தெருமுனையில் முல்லா நசுருதீன் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவர் துழாவி துழாவி தேடிக்கொண்டிருந்ததை பார்த்த சிலர் அவருக்கு உதவுவதற்காக அவர்களும் சேர்ந்து தேடத் தொடங்கினர். முல்லா வெகு மும்முரமாக அங்குலமங்கலமாக தேடிக்கொண்டிருந்தார். அவருடைய மும்முரத்தை பார்த்த மற்றவர்களும் அதிக சிரத்தையுடன் தேடத் தொடங்கினர். ஒருவர் மெதுவாக முல்லாவின் அருகே வந்து கேட்டார், நீங்கள் எதையோ தேடுகிறீர்கள் என்று தெரிகிறது, ஆனால் நீங்கள் தேடுகிற பொருள் என்னவென்று எங்களிடம் கூறினால் நாங்கள் தேடுவதற்கு வசதியாக இருக்கும் என்றார். ஓ, அதுவா? சாவியை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். மற்றொருவர் முல்லாவிடம் கேட்டார், அது தனியாக ஒரு சாவியா, இல்லை நாலந்து சாவிகள் சேர்ந்த கொத்தா, அது ஏதேனும் ஒரு செயினில் கோர்க்கப்பட்டிருக்குமா? ஆகா, விளக்கமாக விவரமாக கேட்கிறீர்களே, நன்றி. நான் தொலைத்தது கொத்துச்சாவி இல்லை, அது தனிச்சாவி, எந்த செயினிலும் கோர்க்கப்பட்டிருக்காது. எல்லாரும் முல்லாவுடன் சேர்ந்து மறுபடியும் தேடத் தொடங்கினர். சிறிது நேரம் சென்றவுடன் தேடி களைத்தவர்களில் ஒருவர் வந்து முல்லாவிடம் கேட்டார், சாவியை எந்த இடத்தில் தொலைத்தீர் முல்லா? முல்லா அமைதியாக பதில் சொன்னார், என்னுடைய வீட்டில். அடப்பாவி, வீட்டில் தொலைத்த சாவியை யாராவது தெருமுனையில் வந்து தேடுவார்களா? கேட்டார் ஒருவர். முல்லா மீண்டும் அமைதியாக பதில் சொன்னார், வீட்டிற்குள் வெளிச்சம் இல்லை, இங்குதான் வெளிச்சம் இருக்கிறது, அதனால் தான் இங்கு வந்து தேடுகிறேன். தெருமுனையில் தேடிய எல்லாரும் திகைத்து போனார்கள். இப்படித்தான் நம்மில் பலர் வாழ்க்கையில் எதை எங்கே தேட வேண்டுமோ அதை அங்கே தேடாமல் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கும்போது அலுவலக சிந்தனை, அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டு சிந்தனை, கோயிலுக்குள் செல்லும்போது இடைவிடாத செல் பேச்சுக்கள், பயணிக்கும் போது பயன் தராத பல சிந்தனைகள், சுற்றுலாவிற்கு சென்றாலும் சுற்றி நிற்கும் பிரச்சனைகளோடு போராட்டம். இப்படி எதை எங்கே தேட வேண்டுமோ, எதோடு எங்கே போராட வேண்டுமோ அதை விடுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் வெற்று தேடல்களாலேயே நிரப்பி வருகிறோம். தேடுவோம் வைத்த இடத்தில், தேடுவோம் கிடைக்கிற இடத்தில் கிடைக்கிற பொருள்களை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேர்கள் கற்றரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நீங்கள் கேட்டவை வானொலியில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கேட்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய குரலையே நீங்கள் வானொலியில் கேட்கலாம் நேர்களே. அதற்கான நிகழ்ச்சி தான் இந்த

0: நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. உங்களுக்கு உங்களுடைய குரலை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பை நாங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0343 42 24 40 30 அப்படிங்கிற கட்சவை எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய உங்களுடைய அந்த குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம்பெறும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
1: வணக்கம். நான் நாகனூர்லேருந்து உமா பேசுகிறேன். படம் சின்னம்மா பிள்ளை, பாடல் காதோர லோலாக்கு.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
11: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் வருகின்ற June 8 வரை மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 600 ரூபாய், ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 300 ரூபாய் ஆகும். மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 என்ற எண்ணையோ 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். UG admissions@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல், வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான விவரங்களை அறிந்து கொள்ள 98 65 70 35 37 என்ற எண்ணையோ 94 42 02 99 19 என்ற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது agridin2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம்.
12: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
13: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
15: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
16: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
17: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
18: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்களா?
17: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்.

0: பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீதான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 10:18. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 என்ற கட்சவியினருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல், உங்களுடைய அந்த குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் விளம்பர நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
3: 102.5 தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ். படம் கூடி பாடல் மோனிகா. நன்றி, வணக்கம்.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
3: தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். www.tngasa.in என்ற இணையதளம் மூலம் வருகின்ற 29ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் எதுவும் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை அணுகலாம். 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்களுக்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு மாநில கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 10:25. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் உங்களுடைய குரல் பதிவோடு வளம் வந்துட்டு இருக்கு நேயர்களே. மேலும் நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்காக தான் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய வாட்ஸ்அப் என்ன சொல்கிறேன், 043-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செஞ்சு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய உங்களுடைய அந்த குரல் பதிவோடு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
8: வணக்கம். ஸ்ரீவலி சரவணன் பேஸ் ஊத்தங்கரையிலிருந்து. எனக்கு ஸ்டைல் படத்திலிருந்து காதலித்தால் ஆனந்தம் சாங் வேண்டும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. சர்வதேச ரோட்டரி அமைப்பு ஒசூர் சிப்காட் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தும் செயற்கை கால் மற்றும் செயற்கை கை வழங்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்மாதத்தின் இறுதி வாரத்தில் சேலம் பகுதியில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியமாகும். கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய புகைப்படம், ஆதார் அட்டை புகைப்படம், தங்களுடைய அலைபேசி எண் ஆகியவற்றை 7603-95-50 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கலாம். இந்த முகாம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தற்பொழுது அறிவிக்கப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து தேவைப்படும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
0: இது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
2: நேரம் 10:31 நிமிடம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
3: வணக்கம். என் பேர் இந்திரா, நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு அழகான உன்னிகிருஷ்ணன் சார் சாங் போடுங்க. தேங்க்யூ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல்

0: Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or
6: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
7: கரேசாமி முத்துக்கண்ணன்ட்டாய். தளபதி படம் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாடும் பஞ்சமில்லை பாடப்பா அந்த பாட்டு எனக்கு கொடுங்கள்.

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நேரம் 10:46 நேர்களை நிகழ்த்தலாம்.
7: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்ப நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
8: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜெனரேஷன். என் சைல்ட்ஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிடெட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும் போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேக்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ், இதெல்லாம் என் சைல்ட்ஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோட மேஜிக் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம்

0: ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80ஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது புன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும் போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும் போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, ஊமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவன் நீ, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம் அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
2: என் பேர் சுபாஷினி. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல அவ்வளவா ரேடியோ யாரும் கேட்கறது இல்ல, பட் நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப வந்து டிவி, மொபைல் போன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்ல இருந்து ஆப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைம்ல உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல மோஸ்ட்லி யாருமே கிடையாது. ஆனா அது ஒரு சாம் இருக்கும்.
3: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் பிராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சரல் வாய்ஸ் இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும் நம்ம பிரசன்டையும்

0: வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ கைஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒளி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுல வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆன போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குவெஸ்டின் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாளும் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
1: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90ஆம் ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ராலிங்லயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்ல தான் இருந்தோம். அந்த டயல திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்பெல்லாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில. ரேடியோவில் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்கு. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவா ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரும் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதிக்கு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ், எஃப்எம் சேனல்ஸ் எல்லாம் கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியரா இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸ்ல கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பாக்குறோம், இது பண்ற விஷயம். அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ் சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப் அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்கா கனெக்ட் ஆயிட்டு இருக்கு.
1: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
4: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும்

மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க

0: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
1: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களை பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இப்ப கூட ரேடியோ வச்சுதான் நியூஸ் ஆன், டிசாஸ்டர் பத்தி, எலெக்ஷன் பத்தி, நாட்டு நடப்ப பத்தி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கத்துக்கிறாங்க. சோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்ல, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலா ரேடியோல வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸ், கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனா அப்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. சோ அதனாலதான் நான் சொல்றேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலயும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலயும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கும். அதனாலதான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
0: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
5: நேரம் முற்பகல் 11 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்

செய்முறை வாங்க எப்படி செய்யறதுன்னு கேப்போம். ஒரு அரை கிலோ மாதுளம் பழத்தை எடுத்து அதோட தோல் நீக்கிட்டு விதைகள் மட்டும் ஒரு ஜூஸ் மிக்சர்ல போட்டு எடுத்துக்கோங்க. அதோட அரை டம்ளர் பால் சேர்த்து அரைச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு வானலை எடுத்து அடுப்புல வச்சு வானல் சூடானதும் நெய் சேர்த்து, நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே வானல்ல மாதுள ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கிளறி விடணும். ஜூஸ் சூடாவதற்கு முன் அரை கப் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்ல வச்சு கைவிடாம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா திக்கான பதத்திற்கு வந்த உடனே அரை கப் சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 5 ஏலக்காய் இதோட பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். அதோட தேவையான அளவு நெய் விட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்திற்கு நல்லா கிளறி விடணும். அதோட முந்திரி பருப்பை சேர்த்து அல்வா வந்து வானல்ல ஒட்டாத நல்லா ஒரு ரவுண்ட் பதத்துக்கு வருங்க, அது வரைக்கும் கிளறி விடணும். அவ்வளவுதான் சுவையான நல்ல ருசியான மாதுளை அல்வா ரெடி. எவ்வளவோ அல்வா செஞ்சிருப்பங்க, ஆனா மாதுளை அல்வால செய்யறது ஒரு டிஃபரெண்டான டேஸ்டா தான் இருக்கும் இல்லீங்களா? இந்த அல்வாவை நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.

கேட்டால் சுவைக்கும். இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் மாதுளை அல்வா எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மாதுளை, பால் 1/2 டம்ளர், நெய் 5 ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, கார்ன்ஃபிளவர் மாவு 1/2

தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
0: பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி நம்ம தோழிகள்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற பாவையர் விருப்பமா தாங்க விளம்பரம் காத்துட்டு இருக்கு. தோழிகள், உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு யோசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. 0433-422-2444-0304 மற்றொரு 9-4-8-6-8-1-1-0-2-5 மற்ற தோழிகள் 0433-422-2444-1 மற்றொரு 9-4-8-6-6-5-2-0-2-5 இந்த எண்கள் அளித்து உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். விடியற்காலை வேலை தென்றலிடம் சொன்னேன், உன் ஸ்பரிசம் எனக்குள் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது என்று. அது சிரித்து கொண்டே சொன்னது, நம் பண்பலை நிகழ்ச்சியை கேட்பதை விடவா என்று. என்ன தோழிகளே, பாவியர் உற்பத்தில் உங்கள் பாட்டை கேட்க நீங்கள் தயாராகிட்டீங்களா? இணைப்பில் முதல் தோழி என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போமா? இணையும் தோழி இணைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி மாவட்டம் புளியம்பட்டில இருந்து பொட்டியம்மாள் பேசுறோம் மேடம்.
0: சொல்லுங்க பொட்டியம்மாள், என்ன பாட்டு கேட்கலாம்? எப்படி இருக்கு கிளைமேட் அப்படியே பாக்க? வெயிலாதான் இருக்கா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் அழகா ஒரு கவிதையெல்லாம் சொன்னேன். ஏன்னா இப்ப கிளைமேட் இங்கெல்லாம் அப்படியே மழை வர மாதிரி இருக்கு, அப்படியே ரம்யமா இருக்கு, வெளியே குளிருது.
2: இணைப்பு
0: சரியா கேக்கல சார். சொல்லுங்க என்ன பாட்டு கேக்கலாம்?
2: பாண்டிதுரைல இருந்து ஒரு நல்ல பாட்டை கொடுத்துருங்க. அனைத்து நேயர்களுக்கும்
0: கண்டிப்பா கொடுத்து

0: எல்லாம் நன்றி இனிதமிக்கு.
1: நன்றி
0: நன்றி. அப்படியே இந்த இனிமையான நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. சம்மர் சம்மர் சம்மர் இத்தனால ஓடிக்கிட்டே இருந்தோம், இன்றைக்கி அந்த சம்மர் எல்லாம் மறந்து கொஞ்சம் அப்படியே நம்ம வின்டருக்கு வந்திருக்கோம். அந்த இனிமையான நேரத்தில் ஒரு பாட்டு இதோ பொட்டியம்மாள் கேட்டாங்க கொடுத்துடலாம்.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேரம் பகல் 11:13 கேட்டு ரசித்திருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே என்று பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. தோழிகளோட பேசுறதே ஒரு அழகா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு என்ன பண்ணாலும் அழகுதான். சரிங்க, உங்களுக்கான ஒரு குட்டி கதை கேட்டுருவோமா. ஒரு மனுஷன் வந்து மலை உச்சியிலேருந்து தவறி விழுந்துடுறான். தற்செயலாக வந்து பார்த்திங்கன்னா பாறையோட விளிம்பில் வந்து அந்த சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு வேரை வந்து பிடிச்சிக்கிட்டு மாட்டிக்கிறான். பிடி தளர்ந்தால் வந்து பாதாளம் போகக்கூடிய அபாயமான சூழல் தான் அது. அது வரைக்கும் அவன் வந்து சாமியே கும்பிட்டது இல்லையா. அப்போது கடவுளை நினச்சி, கடவுளே நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அப்போது வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, நீ தான் என்னை நம்ப மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், கடவுளே நான் என்னை கைவிட்டுறாத, நான் கண்டிப்பாக உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த வானத்துலேருந்து குரல் சொல்லுது, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த மனுஷன் சொல்கிறான், கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, அந்த குரலும் வந்து சரி காப்பாற்றுறேன், முதல்ல நீ கையில் பிடிச்சிட்ருக்க இல்லையா அந்த வேரை வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. வேரை விட்டுட்டா நான் கீழே விழுந்து செத்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வானத்துலேருந்து எந்த குரலுமே கேட்கல. இதுலேருந்து நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலே இப்படி தான் நம்பிக்கைக்குரியவர்களை நம்பி தான் ஆகணும். சில விஷயங்களை ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயாமல் கண்மூடித்தனமாக சில மனிதர்களை நம்ம நம்பணும். அதுக்குன்னு எல்லா மனிதர்களையும் நம்பிடக்கூடாது. நம்மளோட நம்பிக்கைக்குரியவர்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்பக்கூடாத அந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவங்களுக்கும் நமக்குமான உறவை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். யாரையுமே நம்பாமல் விட்டுட்டா நமக்கு வரக்கூடிய சில நல்ல நல்ல வாய்ப்புகள் கூட நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. அடுத்ததாக நம்மோட இணையும் தோழி இணைப்போமா. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க போல.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி.

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit
7: நேரம் முற்பகல் 11:18 கேட்டு ரசித்திருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்மோட இணைக்கூடிய தோழி இணைச்சிருவோம். வணக்கம்.
8: வணக்கம்மா.
7: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: ஏலகிரியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேம்மா.
7: ராஜேஸ்வரிம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: ரொம்ப நாளா இணைப்பு இல்லாத போர் அடிச்சிருச்சு. எனக்குலாம்
7: கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருந்ததா?
8: ஆமா ஆமா.
7: சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இல்ல.
8: இது ஒரு ஒரு மகிழ்ச்சி தானே இது கேக்குறது?
7: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம குரலை நம்மளே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
8: ஆமா ஆமா.
7: சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்? இந்த சந்தோஷத்தை அப்படியே கொண்டாடிடுவோம்.
8: படம் வந்து குங்கும பொட்டு கவுண்டர். பாடல் வந்து பூவும் காற்றும் சேரும் போது வாசம் முறிகிறது.
7: சரிங்க, கேட்டுருவோமா இது உங்களுக்கான பாடல். நன்றி இணைந்தமைக்கு.
8: நன்றிமா.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதை தொடர்ந்து வருகின்ற 11/5/2026 முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
10: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
12: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
13: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
12: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
13: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
12: குமுதா மருத்துவமனை.

0: கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில் தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, BCom IT நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
4: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
5: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9945320060.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
6: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
7: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
11: நேரம் முற்பகல் 11:32 கேட்டு ரசித்திருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே என்று பாவையர் விருப்பமாக விளம்பரம் கேட்டு ரசித்திருக்கோம். அடுத்து நம்மோட இணையும் தொலை இணைப்போம். வணக்கம்.
12: வணக்கம் மேம்.
11: வணக்கம். யார் இங்கிருந்து?
12: நான் பன்னெந்தூரில் இருந்து சுகந்தி அன்பழகன் பேசுறேம்மா.
11: சொல்லுங்க சுகந்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
12: எனக்கு வந்து என் பொம்முக்குட்டி அம்மாக்கு அந்த படத்துல இருந்து மேம், சித்திர சிட்டுக்கள் சிவந்த முட்டை.

0: பாட்டுகள் சிரிக்க கண்டேனே அந்த மேம்.
1: சரி, ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு எப்பவுமே குழந்தைங்கன்னா பிடிக்கும் மேம், அந்த குழந்தைங்க பாட்டுன்றதுனால.
1: நீங்க பேசுறதே குழந்தை மாதிரி தாங்க இருக்கு.
0: சரிங்க மேம்.
1: சரிங்க, இது உங்களுக்கான பாடல். நன்றி இணைந்தமைக்கு.

0: கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: நேரம் உட்பகல் 11:38 கேட்டிருக்கும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவே பெண் பூவே இன்று பாவியர் விருப்பமாக விளம்பரம் கேட்டிருக்கும். அடுத்து நம்முடைய இணையம் தொலை இணைப்போமா? வணக்கம்.
6: வணக்கங்க.
5: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: மேச்சேர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
5: சொல்லுங்க நிஷா, மேச்சேர்ல எப்படி இருக்கு கிளைமேட்லாம்?
6: வெயிலா தான் இருக்கு.
5: வெயிலா தான் இருக்கா? சரி, சம்மர்க்கெல்லாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாச்சா?
6: சென்னைக்கு போயிருந்தேங்க.
5: சரி, அங்க எப்படி இருந்தது வெயில்?
6: அங்கும் இதே போல தாங்க இருக்கு.
5: எங்க போனாலும் இதே போல தான் இருக்குல்ல?
6: ஆமாங்க. நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
6: காதல் பரிசுங்க படம். காணலுக்குள் மீன் பிடித்தேன், காயலுக்குள் தேன் எடுத்தேன், அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
5: நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.
6: நன்றிங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
5: நேரம் முற்பகல் 11:45. காற்றலையின் வாயிலாக குளிர்நிலையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே என்று பாவியர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்முடைய இணைந்தொலி இணைப்போம். வணக்கம்.
6: வணக்கம். 12
5: ராஜஸ்ரீமா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
6: பாடல் வந்து தாயே தாயே.
5: சரிங்க, கொடுத்துடலாம். நன்றி. இதோ உங்களுக்கான அந்த பாடல்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
4: அப்பா,
3: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: நேரம் உற்பகல் 11:50. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு நிமிஷம் யோசிப்பமா நேர்களே, ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு ஆத்தங்கரை இருக்குது. அந்த ஆத்தங்கரை ஓரமாக வந்து ஒரு வழிப்போக்கன் வந்துட்டுருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரக்கல் வந்து கண்ணில் படுது. அவன் அந்த வைரம் அப்படின்னு தெரியாமையே அது விலை போகுமா போகாதா அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் அவனுக்கு. சரி, அதை எடுத்துக்கிட்டே வந்து கடத்தெருவுக்கு வந்துடுறான். அவன் கையில் இருக்கிறது வைரம் அப்படின்றத பார்த்த ஒரு வியாபாரி வந்து 20 ரூபாய்க்கு என்னிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த வழிப்போக்கன் வந்து பேரம் பேசுகிறான். சரி, பேசி தான் பார்ப்போமே, கிடைக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 25 ரூபா கேட்குறான். 5 ரூபா தான் அதிகமாக கேட்குறான். ஆனால் அந்த வியாபாரி வந்து 5 ரூபா அதிகமாக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 20 ரூபாய்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த இன்னொரு வியாபாரி வந்து 25 ரூபா கொடுத்து அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. இதனால் முதல்ல பேரம் பேசினாங்க இல்லையா, அந்த வியாபாரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கு அந்த வழிப்போக்கனை பார்த்து, அட முட்டாளே, அதோட மதிப்பு பல 1000 இருக்கும், அறிவில்லாமல் நீ வித்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கு அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், அந்த கல்லுக்கு என்னோட மதிப்பு வந்து வெறும் 25 ரூபா தான், ஆனால் அது வைரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மதிப்பு தெரிஞ்ச நீ அதை தவற விட்டுட்டே, இப்போ நீ தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிப்போக்குன்னு சொல்கிறான். நம்மளில் பலர் இப்படி தாங்க, அதோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் கிடைச்சதை நம்ம தவற விட்டுடுறோம். எல்லா பொருளுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது, அதை நம்ம யோசிக்கிறதில்ல, அப்படி தானே. அடுத்ததாக நம்மோட இணையம் தொலை இணைப்போம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: தர்மபுரி மாவட்டம் மஞ்சுளா.
6: மஞ்சுளா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? இதோ உங்களுக்கான பாடல்.

பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9484425

tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.

நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:02. நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 உழைப்போம் உயர்வோம். இன்று பாலக்கோடு பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரு இசை, தொடர்ந்து சுழல் கப்போம் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இன்று இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழ் அருவி, இன்று பாரதியார் கவிதைகளில் புரட்சி சிந்தனைகள், பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை தமிழாய்வுத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் கோ புவனேஸ்வரி அவர்கள் தரும் உரையினை கேட்கலாம். 3:00 கட் செவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைதேடும் வினாக்கள், 5:00 மாலை தின்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:00

25 வயல்வெளி என்று உயிரியல் நோய் கட்டுப்பாடு ஏதாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்களின் உரை கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில், 8:30 திரையிசை, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் என்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்பப்பாடல் வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார்.

0: Is with effect from the date of assumption of charge and until further orders. He will assume office after General Anil Chauhan completes his tenure on the 30th of this month. The government has appointed Vice Admiral Krishna Swaminathan as the next chief of the naval staff. Ministry of Defence said that Vice Admiral Swaminathan is currently serving as the flag officer commanding in chief of the Western Naval Command. He will succeed Admiral Dinesh Kumar Tripathi, who retires on the 31st of this month. The two-day Indian Ocean Dialogue IOD10 with a theme of the Indian Ocean region in a transforming world concluded yesterday in New Delhi. In a statement, the Ministry of External Affairs said the dialogue brought together senior officials, policymakers, scholars and experts from Indian Ocean Rim Association member states and dialogue partners to deliberate on key regional developments and emerging challenges in the Indian Ocean region. The Ministry of External Affairs organized the dialogue in collaboration with the Indian Council of World Affairs and the Indian Ocean Rim Association Secretariat. Pradhan Mantri Suraksha Bima Yojana, Pradhan Mantri Jeevan Jyoti Bima Yojana and Atal Pension Yojana have completed 11 years of providing social security cover to citizens across the country. Ministry of Finance said that these schemes were envisioned to extend affordable financial protection to all, particularly the underserved and vulnerable sections of society. Two new suspected cases of hantavirus were reported yesterday, one in Spain and the other on the remote South Atlantic island of Tristan da Cunha, as experts race to contain an outbreak that began on a luxury cruise ship. And in IPL cricket, Kolkata Knight Riders defeated Delhi Capitals by 8 wickets in Delhi last night. Today, Rajasthan Royals will face Gujarat Titans in Jaipur at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்
2: பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ் அயோத்தியப்பட்டினம் சேலம்.
1: நேர்களின் கேட்கலாம், உழைப்போம் உயர்வோம். இன்று பாலக்கோடு பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஞான பிரகாசம்.
6: வணக்கம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
7: வணக்கம் சார். இந்த பாலக்கோடுல ஒரு 10 வருஷமா டிஜிட்டல் ஸ்டிக்கர் கடை நடத்திட்டு இருக்கேன். வண்டிகளின் ஸ்டிக்கர் பிளஸ் டிஜிட்டல் ஸ்டிக்கர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்.
6: சரி, இப்போ வண்டிகளுக்கு ஸ்டிக்கர்ல என்னென்ன மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஓட்டுவீங்க
7: சார்? பஸ் லாரி பைக் எல்லாத்துக்குமே, அதாவது என்னன்னா வெஹிக்கிளுக்கு அனைத்து ஸ்டிக்கர் பிளஸ் நம்பர் பிளேட் எல்லாமே போட்டு தரேன் சார். இந்த முறையில
6: இப்போ இந்த தொழில் வந்து நீங்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஏன் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் மிஸ்ங்கிறது வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க?
7: ஆரம்ப கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஃபீல்டு பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அது ஒரு நண்பர் மூலமா போனோம். அப்போ அதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டதுனால இன்னைக்கு வந்து எனக்கு வாழ்க்கையை பயனுள்ளதா மாத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால அதை சிறப்பா நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
6: சரிங்க. இப்ப இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுல இதுல என்னென்ன மாதிரி வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும் முக்கியமானது?
7: அதாவது என்னன்னா வெஹிக்கிள், பைக்கு, காரு, பஸ் எல்லாத்துக்கும் தேவையான நேம் போர்டு, அதுக்கான நம்பர் பிளேட்டு, எஃப்சி அந்த ஆர்டிஓ ரூல்ஸ் என்னவோ அது எல்லாமே பண்ணுவோம். புது பைக் வருதுன்னா அதுக்கு நம்பர் பிளேட் செஞ்சு தருவோம். இது மாதிரி எல்லாம் பல விதமான ஸ்டிக்கரும் பண்ணி தரோம் நாங்க.
6: இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிக்குவாங்க, பேர் ஒட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த வண்டிங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து இப்போ நல்ல பிசினஸா போயிட்டு இருக்குங்களா?
7: கண்டிப்பா சார். அதாவது என்னன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னவோ, அதாவது வண்டி நம்பர் பிளேட்ல தவிர்த்து மத்த இடத்துல என்னவோ அதை மட்டும்தான் நாங்க பண்ணுவோம். கவர்மெண்ட் ரூல் படி நம்பர் பிளேட்ல என்ன எதுவுமே ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை நாங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவோம். மத்தபடி இந்த பிசினஸ் ரீதியா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குது. இன்கமே ஓரளவுக்கு ஓகேங்க, பரவாயில்ல.
6: சரிங்க. இப்ப வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற பிசினஸ்னா முழுக்க முழுக்க என்ன மாதிரி ரெடி பண்ணுவீங்க? அதுக்குன்னு வந்து ஏதாவது மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆரம்ப காலத்துல 10 வருஷம் முன்னாடி தொடங்கும் போது எப்படி அது எங்க போய் யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்க.
7: ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மிஷின் எதுவும் யாருக்கிட்டமே இல்ல, எல்லாமே கையில கட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா அதுக்கு அது அதுக்குன்னு தனித்தனியா மிஷின் வந்தாச்சு. அது நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் போது அது முறையா நம்ம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு ஒரு

0: கிட்டத்தட்ட ஒரு நம்ம 10 வருஷமா ஒர்க் பண்ணதுனால நம்மளுக்கு மேலும் மேலும் இப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்கோ அதை எல்லாமே கத்துக்கிட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திட்டு கஸ்டமர் நெட்ல பாத்துட்டு கேக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி போட்டு கொடுக்குறோம்.
1: சரி, இப்ப நெட்ல பாத்துட்டு என்னென்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும்னு கேட்பாங்க?
0: நிறைய டிசைன்ஸ், அதாவது என்னன்னா இப்போ நேம் ஸ்டைல் அது வேற மாதிரி இருக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல வேற கிளாஸ் ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கரு அந்த மாதிரி நிறைய லைட்டிங் போர்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங் என்னென்ன வருதோ அது எல்லாமே கேட்போம். நாங்க அதெல்லாமே சிறந்த முறையில் பண்ணி தருவோம்.
1: சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டும் இல்லாம பஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை பண்றேன்றீங்க. என்ன ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா மிஷின்ஸ் மாதிரி தேவைப்படுமா, இல்ல எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் வச்சு ஒர்க் பண்ணிட முடியுமா?
0: இல்ல அப்படி இல்ல, இப்ப பஸ்ஸுக்குன்னு ஒர்க் பண்ணும்போது அது ஈகோ சால்வெண்ட்னு ஒரு மிஷின் இருக்கும், அது பெரிய மிஷின்.
1: என்ன மிஷின் சார்?
0: ஈகோ சால்வெண்ட் பிரிண்டிங் மிஷின் அது. அதாவது என்னன்னா அதுல நம்ம பிரிண்டிங் பண்ணி பஸ்ஸோட நேம் அதாவது என்னன்னா ஒரு பெரிய பேர் வருது நம்ம கிளாஸ்ல போட்டு ஓட்டி கொடுத்துருவோம். இப்ப பைக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் போது அதுக்கு தனியா மிஷின் வரும், கிராப் டெக் சைனா மிஷின் நிறைய இருக்கு அதுல. அதெல்லாம் கட்டிங் எல்லாம் எடுத்து நாங்க கட் பண்ணி அதை ஒட்டிடுவோம். அது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இதுல.
1: நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து போய் ஒருத்தர் கிட்ட வேலை கத்துக்கிட்டேன் அப்படின்னீங்க, எங்க போய் கத்துக்கிட்டீங்க?
0: நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒசூர்ல டிவிஎஸ்ல ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் நண்பர் மூலியமா ஒரு கடையில போய் சேர்ந்ததுனால அங்க நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஒரு 4 வருஷம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப பாலக்கோடு எதா என்னுடைய சொந்த ஊரு பாலக்கோடு வந்து பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால பரவாயில்லைங்க.
1: சரி, இப்போ ஷோரூம்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
0: அங்க வந்து டெஸ்டிங் குரூப்ல இருந்தோம். இப்போ வெளியே வந்து 2-wheeler 3-wheeler ஆட்டோ அப்படிலாம் வந்து ஸ்டார்டிங் மேனுபேக்சரிங் அப்போதான். அப்ப வந்து டெஸ்டிங் வெளியே எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு தருவோம். அதுலதான் இருந்தோம் ஆரம்ப
1: காலகட்டத்தில். டெஸ்ட் டிரைவ் பண்றோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்தீங்க?
0: ஆமா, டெஸ்ட் டிரைவ் அதெல்லாம் பண்ணிட்டு
1: இருந்தீங்க. அது எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க?
0: டெஸ்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா அது ஒரு 8 வருஷம் வேற பார்த்துட்டு இருந்தாங்க.
1: சரிங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷோரூம்ல ஒரு 8 வருஷம், இப்ப இங்க ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் 10th தான் சார் முடிச்சிருங்க.
1: 10th தான் படிச்சிருக்கீங்க? சரி, ஓகே. இப்போ 10th தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து எப்படி அந்த ஒர்க்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் போறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணும்ன்றதுலாம் இல்லைங்களா?
0: இல்ல, அப்போதைக்கு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கையில இருந்தா போதும், லைசன்ஸ் கையில இருந்தா டெஸ்ட் நம்மள கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அனுபவங்கள் தான் நம்ம அதாவது செய்ய ஒரு தொழில வந்து நம்ம நேசிச்சு செய்யும் போது நம்மள அதுவே கையை பிடிச்சு கொண்டு போயிடுது கடைசி வரைக்கும்.
1: ஷோரூம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வண்டி டெலிவரி டைம் அப்படின் போது என்னதான் மேனுபேக்சர் பண்ணி முடிச்சாலும் அதை டெலிவரி பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டிரைவ்ங்கிறது வந்து உண்மையில கொஞ்சம் முக்கியமான வேலை தான் இல்லைங்களா?
0: ஆமா சார், கண்டிப்பா முக்கியமான வேலை தான்.
1: சரி, அது எந்த அளவுக்கு முக்கியமான வேலை அப்படின்றத சொல்லுங்களேன்.
0: இல்ல, அதாவது என்னன்னா ஒரு புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு அதாவது என்னன்னா நாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன். டிவிஎஸ்ல வந்து ஒரு ஆட்டோ அப்பதான் தயாரிக்கிறாங்க. அது எங்களுக்கு வரும்போது நாங்க எடுத்துட்டு லோக்கல் பிளஸ் ஹைவே இது எல்லாமே ஒரு டார்கெட் வாரியா ஒரு நாளைக்கு இவ்வளவு கிலோமீட்டர் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும், அதுல என்னென்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ப்ராப்ளத்தை வந்து அங்க கொடுப்போம். அப்போ வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த கிலோமீட்டருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வருதா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதை மாத்திடுவாங்க ப்ரொடக்ஷன்.
1: வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் வந்து நீங்க தான், நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு இது இதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றதை வச்சுதான் அதை கம்ப்ளீட் ப்ராசஸ் முடியும் இல்லைங்களா?
0: ஆமா, கண்டிப்பா. அதாவது என்னன்னா இவங்களோட டெஸ்ட் வச்சுதான் இவ்வளவு கிலோமீட்டருக்கு என்னென்ன பிரச்சனை வருது நாங்க சொல்லும் போது அதை அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து கொஞ்சம் ஹெவி பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபைனலா வெளியே வரும்.
1: சரிங்க, அப்ப வந்து ஆட்டோ வேற என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க?
0: ஆட்டோ பைக் ரெண்டு மட்டும் தாங்க.
1: சரி, பைக்ல என்னென்ன மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு?
0: அதாவது கிளட்சி கேபிள் டயரு அதுக்கப்புறம் தேவையானவர்களுடைய பொருள் எல்லாமே இன்ஜினியர் பொறுத்து எல்லாமே அதுல இருக்கு, எல்லாமே என்னென்ன கம்ப்ளைண்ட் வரமோ அது எல்லாமே நாங்க வந்து சொல்லிடுவோம். நாங்க அந்த மாதிரி சொன்னோடனே அவங்க ஷிஃப்ட் இன்சார்ஜ் சொல்லிடுவாங்க, அடுத்து வரவங்க அடுத்து அதை சேஞ்ச் பண்ணி அடுத்த ஷிஃப்ட்ல ரன் பண்ணுவாங்க. அப்ப என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதை வந்து மறுபடியும் பாத்துப்பாங்க. அவ்வளவுதான்
1: டெஸ்ட் ஒர்க் அப்படின்னா. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்போ?
0: அப்போ பாத்தீங்கன்னா நாங்க அதாவது 3 இதை பிரிச்சிருந்தாங்க, அத ரூரல் ஹைவே சிட்டி இது 3 பிரிச்சிருந்தாங்க. 3 தனித்தனி கிலோமீட்டர் ஹைவேன்னு பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் ஓட்டுறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு. ரூரல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர், சிட்டிக்குள்ள ஓட்டும் போது அது 120 கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க.
1: ஒரு நாளைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 300 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாகணும்.
0: ஆட்டோல ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர் நாங்க பண்ணிடுவோம். கம்ப்ளைண்ட் இருந்தா அப்போ வண்டியை உள்ள எடுத்துட்டு போயிருவோம்.
1: எவ்வளவு கிலோமீட்டர் டெஸ்ட் ஓட்டினா அதுல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் கண்டுபிடிக்க முடியும்?
0: ஒரு சில இது வந்து ஸ்டார்டிங்ல தெரியுங்க, சில மெயின் ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணும் போது தான் கொஞ்சம் மெயின் ப்ராப்ளம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஹெவியா எல்லாமே நல்ல குவாலிட்டியா பண்ணிடுறாங்க, அதனால மேக்சிமம் வர எந்த கம்பெனியும் வரப்போறது இல்லை. கேபிள் அந்த மாதிரி மட்டும்தான் ஸ்டார்டிங்ல கட்டா வர

முதலீடு அதிகமா போட்டு ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு.

0: இப்போ சிஸ்டம்ல வந்து இது ரெடி பண்றது அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரி வேலை இருக்கும்? இப்போ ஸ்டிக்கர் ரெடி பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலையா, இல்ல அதுல என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க சிஸ்டம் மூலமா தான் பண்றீங்கனாலும் சிஸ்டத்துல அதை எப்படி ரெடி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டிக்கரா ஃபார்ம் பண்ணுவீங்க, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: இல்ல சார், அதாவது என்னன்னா

0: பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் ஈஸின்னு சொல்லிட முடியாது. நம்ம எவ்வளவு நம்மளோட அறிவை பயன்படுத்தி நம்ம அதை உண்மையா இருந்து கத்துக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதனால வந்து அது முழுமையே நேசிச்சு பண்ணதுனால அது வந்து நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணதுனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. புதுசா ஒருத்தர் வந்து நான் கட் பண்ணணும் செஞ்சு நான் ஒட்டணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது பண்ண முடியாது. ஏன்னா அது முறையே கத்துக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எல்லாம் எப்படி நீங்க எல்லாம் கட் பண்ணுனா நாங்க எல்லாமே பேக்கப் வச்சிருக்கோம். ஃப்ரீயா இருக்கும் போது ரெடி பண்ணிடுறோம், சில ஆன்லைன்ல எடுத்துக்கிறோம், சில பேர் வந்து பேக்கப்பே தனியா சேல் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்தா வாங்கிக்கிறோம். புதுசு புதுசா என்னென்னலாம் வருதோ மார்க்கெட்ல அது எல்லாத்தையுமே நாங்க வாங்கி கஸ்டமருக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதை வந்து நாங்க சிறந்த முறையில பண்ணி கொடுக்குறோம் சார்.
1: வண்டிங்களுக்கு மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்களா இல்ல வேற ஏதாவது திருமணம் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்றதுலாம் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா?
0: இல்ல சார், திருமணத்துக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது என்னன்னா ரொம்ப ரிலேஷன்ஷிப் சைட்ல கேட்பாங்க, அது மாதிரி பேனர் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கான டிசைன்ஸ் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது நண்பர்களுக்கு சரி பேனர் டிசைன் பண்ணி தந்து இன்னொரு கடையில போட்டுப்பாங்க, அது மாதிரி பண்ணிப்போம். அதே மாதிரி ஆபீஸ் ஒர்க்குக்கு எல்லாம் நிறைய பண்ணி தருவோம் சார். அதாவது என்னன்னா ஒரு ஆபீஸ் தேவையான எல்லாமே எல்லாம் போர்டுகளும் சன் போர்டு சன் பிலிம் அந்த மாதிரி கம்பெனி அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியால யாராச்சும் வந்து கம்பெனி கேட்டாலும் அவங்களுக்கும் கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம்.
1: அந்த சன் போர்டு அதெல்லாம் என்ன அதை பத்தி சொல்லுங்க?
0: சன் போர்டு ஃபோம் ஷீட் சார், அதாவது ஆபீஸ் டாய்லெட் ரூம் அந்த ஒரு இதே நேம் வந்து குறிக்கிறதுக்காக இது என்னென்ன போர்டோ அது எல்லாமே நாங்க பண்ணி தரோம் கம்பெனிக்கு சரி ஆபீஸ்க்கு எல்லாத்துக்கும் சார்.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா வந்து நிறைய இடத்துல வந்து அந்த கடைக்கு வெளியில வந்து அந்த அதை சொல்றீங்களா?
0: ஆமா சார், அதுதான். அதாவது போர்டு சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம ஸ்டிக்கர் மூலமா பண்றதுதான். எல்லாருமே
1: கடையை வந்து பாத்தீங்கன்னா நேம் போர்டு மட்டும் அடிச்சு வச்சிருப்பாங்க, இப்ப அதே வந்து ரொம்ப டெக்னிக்கலா வந்துருச்சு, இப்ப அதுவும் ரெடி பண்றீங்களா நீங்க?
0: இல்ல சார், அது வந்து இப்போதைக்கு இன்னும் நம்ம ஏரியா வரல. அது அடுத்த கட்டத்துல வரும்போது கண்டிப்பா நம்ம அதை பத்தி தான் யோசிக்கணும். இப்போ ரன் பண்ணலாம்னு பிளான் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கூட சீக்கிரம் ஒன் இயர் இல்ல ஒன் அண்ட் ஹாஃப் இயருக்குள்ள அந்த ஒர்க்கவும் நம்ம முழுமையா கத்துக்கிட்டு கண்டிப்பா அந்த மாதிரி டிஜிட்டல் அதாவது ரன்னிங் போர்டு இந்த லைட்டிங் போர்டு ரன்னிங் லைட் இருக்கும் அந்த மாதிரி போர்டு எல்லாம் கண்டிப்பா இன்னும் வரும் காலத்துல வந்து அதை பண்ணுன்ற ஒரு ஐடியா தான் இருக்கும். நாங்க இப்போ
1: அந்த ரன்னிங் போர்டு லைட்டிங் போர்டு எப்படி பண்ணுன்ற பத்தி எல்லாம் கத்துக்கிட்டீங்களா?
0: கத்துட்டே இருக்கும் சார். இப்போ ஆல்ரெடி நம்ம இது பண்ற ஒர்க் தான் இது. என்ன ஒண்ணுன்னா அந்த லைட்டிங் அந்த மாதிரி எல்லாமே இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்மள கொண்டு போகணும்.
1: சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அது மட்டும் ஒரு மாதிரி இந்த யூனிட்ல போகும்போது மின்மிப்பா இருக்கும், அந்த ஸ்டிக்கர் மட்டும் கொஞ்சம் நல்ல பிரைட்டா தெரியும், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா எஃபெக்ட் எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணுமா?
0: இல்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி வரையும் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் தான். நீங்க பாத்தீங்கன்னா லைட்ல போனாலே லைட் வச்சு மட்டும் கண்டிப்பா நல்லா அது தெரியும். அதுலயும் ரிஃப்ளெக்ட் இல்லாம நார்மல் ஸ்டிக்கர் இருக்கு, அதுலயும் பாத்தீங்கன்னா அது வந்து நார்மலா அந்த ஆபீஸ் யூஸ் நைட்லி வண்டி ரன் பண்ணாம நார்மலா இருக்கிற இடத்துக்கு ரிஃப்ளெக்ட் போட தேவையில்லை. இப்ப பைக்கிங் எல்லாம் போறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு அட்ராக்ஷனா தெரியணும்னா நம்ம ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் போடதான் சார் ஆகணும். அப்பதான் அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது இல்லாம மாஸ்க்ல வந்து ஒரு பெரிய ஸ்டாருங்களோட போட்டோ போடணும் நிறைய பேர் கேக்குறாங்க, அதுக்கான மிஷின் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம கடையிலே போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார்.
1: பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஃபுல்லா ஒரு ஹீரோட போஸ்டோ இல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வர்றீங்க?
0: நம்ம கிட்ட இருக்கு சார் மிஷின், நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துறோம்.
1: இப்ப அந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ரெடி பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆகும், எத்தனை நாள் எடுக்கும்
0: சார்? இப்ப ஒரு பஸ் நம்ம வந்து ஸ்டிக்கர் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு 1 வீக் வந்துடும் சார். ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணணும்னா 1 வீக் வந்துடும். டைமிங் நிறைய எடுத்துக்கும், நம்ம டிசைனிங் டைம் தான் அதிகமா ஆகும். அதுக்கப்புறம் கட் பண்ணி கிளீன் பண்றது கஸ்டமர் பிடிச்ச மாதிரி எல்லாமே கொஞ்சம் மாத்தி பண்ணதுனால கண்டிப்பா 1 வீக் ஆயிடும்.
1: சரி, இப்போ டிசைனிங் வந்து நீங்க கம்ப்ளீட்டாவே வந்து கம்ப்யூட்டர் மூலமா தான் பண்றீங்களா?
0: ஆமா சார், எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமா தான் பண்ணி ஆகணும், வேற எது ஆப்ஷன் கிடையாது.
1: சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஏதாவது பண்றீங்க? கஸ்டமர்ஸ் எப்படி உங்களை தேடி வராங்க அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: இல்ல சார், இப்ப கான்ட்ராக்ட் எடுத்து பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இல்ல. இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த ஸ்டிக்கர் தொழிலும் சரி மத்த பேனர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மேன் பவர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. மேன் பவர் கிடைச்சா கண்டிப்பா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம கொண்டு போற அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஆனா மேன் பவர் வந்து கிடைக்கிறது யாருமே அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது இல்ல. இப்ப எங்களுக்கு அடுத்த தலைமுறைன்னு பார்த்தா கூட இந்த ஸ்டிக்கர் தொழில் இதுல எல்லாம் யாராச்சும் வருவாங்கன்றது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. அதனால எங்க கஸ்டமர் வந்து நாங்க பண்ற ஒர்க் சார், அதாவது ஒரு வண்டியை வந்து நம்ம கரெக்டா பண்ணும்போது அது 10 பேருக்கிட்டு போவோம், 10 பேர் 20 பேர் போவோம், அடுத்தடுத்து அது செயின் மாதிரி நம்மளுக்கு கஸ்டமர் தானே கூப்பிட்டு வந்துடும். நம்ம ஒர்க் ஒழுங்கா பண்ணலாம் போது கண்டிப்பா வாய்ப்பு இல்ல சார்.
1: அதாவது நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த மவுத் டாக் மூலியமா நல்ல விஷயம் பரவும் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிதான் உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வர்றது?
0: நான் அதை மட்டும்தான் சார் நம்புறேன். நம்ம செய்த தொழில வந்து கட்ட நேசிச்சு நீட்டா செய்யணும், அது மூலியமா நம்மளுக்கு 4 பேர் வருவான்ற நம்பிக்கை தான் செய்யறேன். அந்த நம்பிக்கை வீண் போல இன்னும் வரைக்குமே அதுபடிதான் சார் போயிட்டு இருக்கு.
1: சரி, இப்ப இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைக்கு வந்து நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க, ஆனா இது வந்து லாபகரமான ஒர்க் தானே?

0: சார் நல்ல தொழில் சார். ஆனா ஆரம்ப காலத்துல இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா அவங்க நிறைய சம்பளத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு 30 ரூபா இல்ல 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எனக்கு பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவிர இது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நாளைக்கு நம்மளே ஒரு தொழில் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா வளரலாம் அப்படின்னு சொல்லி யாருமே ஆரம்ப கட்டத்துல நினைக்கிறதுல அதுதான் பெரிய பிரச்சனை.
1: ஆனா இந்த பிசினஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிறந்த பிசினஸ், நல்ல லாபம் கொடுக்கும்.
0: இந்த பிசினஸ் கத்துக்கிட்டா இதுல இருந்து வெளியே வர முடியாது சார். அதை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பா லைஃப்ல இதோட முடிய போறதுல இதுக்குள்ள வந்த பின்னாடி இன்னும் நிறைய வேலைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம்.
1: ஆரம்பத்துல கடை வைக்கும் போது எவ்வளவு பெரிய கடையா வச்சீங்க, இப்போ அது எவ்வளவு பெருசா டெவலப் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது எவ்வளவு முதலீடு தேவைப்பட்டுச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு மிஷின் எல்லாம் வாங்கறதுக்கு என்னென்ன செலவு பண்ணீங்க, என்னென்ன மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொல்லுங்க.
0: ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா கடை ரொம்ப சின்ன கடை, அது இல்லாம மாடியில் வச்சிருந்தோம். அதுக்கு போதுமான சப்போர்ட் கிடைக்காதனால நாங்க காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாலக்கோடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய கடையை பார்த்து ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் எல்லாமே லேக்ஸ் கணக்குல போயிடுச்சு. அதுக்குள்ளதான் கொடுத்து கடையை ரன் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து மிஷினரிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் மிஷின் வந்து சைனா மிஷின் ஆரம்ப கட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கஸ்டமர் அதிகரிக்க இந்த குவாலிட்டி நல்லா வேணும்னு வேற மிஷின், அதாவது நல்ல பிராண்டடா இப்ப கிராப்டெக், அது முடிஞ்ச உடனே பிரிண்டிங் நெயில் மிஷின் போடணும்னு ஒரு ஆசை. அது வெளியில போட்டிருந்தோம். சரி கஸ்டமர் நம்ம கிட்ட வர்றதுனால நம்மளும் ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஎம்ஐ எல்லாம் வாங்கி ஒரு மிஷின் போட்டோம். அதுவும் இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம சொந்த மிஷின் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஈகோ சால்வன் மிஷின் சொல்லிட்டு அதுல பிளெக்ஸும் போடலாம், பிளஸ் வினைல் ஸ்டிக்கர் இது மாதிரி எல்லாமே பண்ணலாம் சார்.
1: ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்றதுக்கு எத்தனை மிஷின்ஸ் தேவைப்படும், ஒரு மிஷின் இருந்தா போதுமா
0: இல்ல நம்ம கிட்ட எவ்வளவு மேன் பவர் இருக்கோ அதை பொறுத்து சார். இப்ப நாங்க என் கடையில ஒரு தம்பி வேலை பாக்குறப்படி நான் ஒருத்தர் வேலை பாக்குறதால எங்களுக்கு ஒரு மிஷின் போதுமானது. அதுக்கடுத்து சால்வன் மிஷின் இருக்கு, அதுல நான் வேலை பாக்குறேன், தம்பி ஹெல்ப் பண்ணுவாரு, எங்க ரெண்டு பேருக்கு கரெக்டா இருக்கு. அடிஷனலா ஒருத்தர் மேன் பவர் கிடைச்சா நம்ம இன்னொரு பிசினஸ் கூட அடிஷனலா ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடையில வந்து 2-3 மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க, இப்ப இவ்வளவு பெரிய மிஷின் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அது பக்கம் தான் பேசிட்டு இருக்கோம். இந்த மிஷின்ல என்னென்ன மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் உங்களால ரெடி பண்ண முடியும், ஏன்னா மிஷினே பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. இதை பத்தி இந்த மிஷினை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்ன மிஷின்?
0: இது வந்து ஈகோ சால்வன் சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா பேனரும் போட்டுக்கலாம், ஆனா கொஞ்சம் சின்னது. இது இது வந்து பாத்தீங்கன்னா 5 feet சொல்லுவாங்க, 10 feet வந்து பேனர் பெருசா போடலாம். 5 feet கடைகளுக்கு மட்டும் விளம்பர பேனர் எல்லாம் போட்டு தருவோம். என்னுடைய இதுல என்ன இம்பார்ட்டன்னா ஸ்டிக்கர் பிரிண்ட் ஓட்டுறதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் வெளியில வந்து ஆர்டர் கொடுத்து ஸ்டிக்கர் பிரிண்ட் ஓட்டிட்டு இருந்தேன், எனக்கு வர கஸ்டமர்கள் அதிகமா இருக்கிறதுனால நானே அது சொந்தமா வாங்கி இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல வந்து பேனரும் போட்டுக்கிறோம், பிளஸ் வினைல் பிரிண்ட் இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் நாங்க போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: இந்த வினைல் பிரிண்ட் எல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
0: அதான் சார், அதாவது வினைல் பிரிண்ட்ன்றது வந்து ஒரு ஸ்டிக்கர், அதாவது ரேடியம் ஸ்டிக்கர் வினைல் ஸ்டிக்கர்ன்றது அது பிரிக்கப்பட்டது பேருங்க. அது பேர் வந்து வினைல் ஸ்டிக்கர், வினைல் ஸ்டிக்கர் மட்டும் இந்த மிஷின்ல நாங்க ஓட்டி ஃபேஸ் பண்ணிடுவோம்.
1: இப்போ ஸ்டிக்கர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல?
0: கண்டிப்பா சார், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு.
1: என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க.
0: அதாவது ரேடியம், மேட், ஷைனிங், வினைல், மீடியா, ஒன் வே விஷன், இன்னும் நிறைய கூட இருக்கு சார்.
1: ஸ்டிக்கர் என்ன வித்தியாசம்?
0: வித்தியாசம் வந்து ரேடியம்ன்றது வந்து நம்ம மிஷின்ல கட் பண்ணுவோம், வினைல்ன்றது வந்து ஈகோ சால்வெண்ட் பிரிண்ட் மிஷின் ஓட்டி பிரிண்ட் ஓட்டி அப்படியே ஓட்டிடுவோம். இதெல்லாமே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கு ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கோம். அது
1: அதாவது ஸ்டிக்கர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த ஸ்டிக்கர் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அது ஆயுட்காலம் அதிகமா இருக்குங்களா?
0: ஆமா கண்டிப்பா சார், வினைல்ன்றது வந்து குறைவா இருக்கும், ரேடியம்ன்றது வந்து ஆயுட்காலம் அதிகம் இருக்கும். நம்ம கஸ்டமர் வந்து வினைல் பிரிண்ட் வேணும்னா நம்ம அதை போட்டு தருவோம், ரேடியம் ஸ்டிக்கர் வேணும் அதை பண்ணி தருவோம். எல்லாமே வச்சிருக்கிறதுனால நம்ம கஸ்டமரும் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க.
1: சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டிக்கர் வந்து நீங்க ரெடி பண்றீங்க?
0: இல்ல அப்படி சொல்ல முடியாது. இப்போ வெஹிக்கிள்ஸ் வரையா, ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்தா செய்யா, ஒரு பைக் வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு பைக் எவ்வளவு ஸ்டிக்கர், ஒரு பேர் ஓட்டுறோம் அந்த மாதிரினா, இப்ப பெரிய வண்டி வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, தவிர மத்தபடி ஒவ்வொரு ஸ்டிக்கர்னு அது கணக்கு பண்ண முடியாது.
1: சரி சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பாலக்கோட்டுல 10 வருஷமா கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, நல்லா லாபம் வருது அப்படின்றதும் சொன்னீங்க. உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேன் பவர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க, நிறைய பேர் இது கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இன்னும் நல்லா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது நல்ல லாபகரமான ஒரு தொழிலா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொன்னீங்க. இப்போ உங்ககிட்டயே வந்து இந்த தொழிலை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்ல இதுலயே வந்து ஏதாவது ஆல்ரெடி இப்போ பிசினஸ் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கவங்க கூட இதை கேட்டு ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா, நம்ம இவ்வளவு கம்மியா பண்றோம்னு நினைக்கிற இளைஞர்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இதை பத்தி ஏதாவது தகவல் கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா? நீங்க வந்து இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
0: சார், நான் சொல்லி கொடுத்து தனியாவே ஷாப் எல்லாம் வச்சு கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னதுன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் இதுல மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆரம்ப கத்துக்கிற வரைக்கும் நீங்க பணத்தை எதிர்பார்க்காதீங்க. முதல்ல ஒரு கைத்தொழில கத்துக்கோங்க, கத்துட்டு முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தனியா பிசினஸ் பண்ணி நல்ல லாபம் இருக்காங்க என்ன வழியோ அதை தேடுங்க. என்ன தொடர்பு கொள்ளணும்னா 997666 7782 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா

0: நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சார்.
1: சரி, ரொம்ப நன்றிங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய அந்த தொழில் பத்தின நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த தொழில கத்துக்கணும் அப்படின்னா, பொறுமையா கத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கறதும் நல்ல விளக்கமா சொன்னீங்க. உங்களுடைய தொழில் வந்து இன்னும் முன்னேற்றத்துக்கு நிறைய புது புது விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னும், இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு, அந்த அப்டேட் எல்லாம் நீங்களும் பழகிட்டே இருக்கீங்கன்றதும் சொன்னீங்க. இன்னும் நல்லா அப்டேட் பண்ணிட்டு இன்னும் உங்க தொழில வந்து நல்லபடியா சிறப்பா நடத்துறதுக்கு, இன்னும் நல்ல வழியா நீங்க உங்க கடையெல்லாம் டெவலப் பண்றதுக்கும் பார்த்துக்கோங்க.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழைப்போம் உயர்வோம். இன்று பாலக்கோடு பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஞான பிரகாசம். அடுத்ததாக ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையானது வருகின்ற 29/5/2026 வரை இணைய வழியில் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். இக்கல்லூரியின் குறியீட்டு எண் 1031022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA இங்கிலீஷ், BCOM, BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாணாக்கர் சேர்க்கை உதவி மையம் இக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணாக்கர்கள் இக்கல்லூரியை அணுகியோ அல்லது 9176501776 மற்றொரு எண் 9566492422 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல் தெரிவித்துள்ளார். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
3: தொடர்வது தமிழ்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ்

0: கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக

0: நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஒராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்சி சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நேர்களை கேட்கலாம் திரைசெய். முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது குக்கு என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: கோடி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.

0: ராமையா ராமையா, வீட்டுல இருக்கியா?
1: அடடே, வா சுப்பையா, என்ன விஷயம், வீட்டு பக்கம் வந்திருக்க?
0: அது ஒண்ணு இல்ல ராமையா, மின்சார கட்டணம் மாச மாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதிகரிச்சுக்கிட்டே போகுதே தவிர குறையே மாட்டேங்குது. அது உங்க வீட்டுல மின்சார கட்டணம் அதிகமா வந்திருக்கிறதா இல்ல குறைவா வந்திருக்குதா, அப்படி ஏதாவது விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்.
1: எங்க வீட்டுல குறைவாதான் வந்திருக்கு சுப்பையா.

0: இப்ப மட்டும் இல்ல, எல்லா மாசமும் ரொம்ப அதிகமா எல்லாம் வராது, குறைவாதான் வரும்.
1: என்ன ராமையா சொல்றீங்க, என்ன ராமையா சொல்றீங்க? நீங்க பயன்படுத்துற மாதிரி தான் நாங்களும் மின்சாரத்தை பயன்படுத்துறோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் மின்சார கட்டணம் அதிகமா வருது?
0: சுப்பையா, நீ மின்சாரத்தை பயன்படுத்துற, ஆனா நான் அதை சிக்கனமா பயன்படுத்துறேன், அவ்வளவுதான் வித்தியாசம்.
1: ஐயோ ஒன்னும் புரியலையே சுப்பையா, மின்சாரத்தை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது எனக்கு கொஞ்சம் சொல்றியா?
0: சொல்றேன் கேளு. மின்சார சிக்கனம் அப்படிங்கறது நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அதை எப்படி சிக்கனமா பயன்படுத்தலாம்னா, சாதாரண பல்பு பயன்படுத்த

0: வழக்கமா பயன்படுத்துறது எனக்கு கொஞ்சம் சொல்றியா?
1: சொல்றேன் கேளு. மின்சார சிக்கனம் அப்படிங்கறது நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அதை எப்படி சிக்கனமா பயன்படுத்தலாம்னா, சாதாரண பல்பு பயன்படுத்துறதுக்கு பதிலா எல்இடி பல்ப பயன்படுத்தலாம். இதனால மின்சாரம் நிறைய சேமிக்கப்படும். வீட்டுல ஏசி பயன்படுத்தும் போது 24 டிகிரி வச்சு பயன்படுத்தலாம். இதனால மின்சாரம் அதிகமா செலவாகாது. அதுக்கு குறைவான டிகிரி வச்சு பயன்படுத்தினா மின்சாரம் அதிகமா செலவாகும்பா. தொலைக்காட்சி பார்த்த பின்னாடி ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாம விடுறது, மொபைலுக்கு சார்ஜ் போட்டுட்டு இரவு அப்படியே தூங்குறது, இது மாதிரி செயல்களால அதிக அளவு மின்சாரம் செலவாகும். அதனால இது மாதிரி செயல்களை தவிர்க்கணும். அதை தாண்டி பகல் நேரங்களில் தேவையில்லாம லைட் போடக்கூடாது, ஆள் இல்லாத அறைகளில் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படி சின்ன சின்ன செயல்களை எல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு செயல்படுத்தினால மின்சாரத்தை அதிக அளவு சேமிக்கலாம். உன்னோட மின் கட்டணமும் குறையும். புரியுதா சுப்பையா?
0: நல்லா புரிஞ்சுது ராமையா. இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாம போச்சு. இதனால நான் பயன்படுத்துறது எல்லா மின்சாரத்தையும் தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தி என்னோட மின் கட்டணத்தை குறைச்சிக்கிறேன் ராமையா. நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை ஆற்ற போறேன்.
1: சரியா சொன்ன சுப்பையா. மின்சாரமே நம் நாட்டின் ஆதாரம். ராமையா, சுப்பையா, யோசிப்பீர், மின்சாரமற்ற உலகை சேமிப்பீர்.

0: ఉష సన్ఫ్లవర్ ఆయిల్.
1: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நமக்கு பிடிச்ச பாட்டை நாம கடித வழியா நிலையத்துக்கு எழுதி அனுப்பிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்களா? அப்படி காத்துட்ருக்க உங்களுக்காகவும் பண்பலையில் எந்த பாடல் ஒளிபரப்புனாலும் அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேர்களுக்காகவும் இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கெங்கச்சட்டுப்பட்டியிலிருந்து பீமராஜன் கல்யாணி அவர்கள். கேட்டிருக்கும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி

0: पार्क मल्लूर सेलम।
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: காற்றலையில கடித வழி கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு கடித வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெரியாம்பட்டியிலிருந்து வடிவேல் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: தேனிசையால் தேனமுதை வழங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்வர்ப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து.

காற்றின் மொழியை செவியின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 1:30. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய பாடலும் இடம்பெறணுமா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவை எழுதி நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 636807 இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. காற்றலையில உங்களுடைய பாடலும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து ராமு கீதாலட்சுமி. இவங்க கேட்கக்கூடிய பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS, IPS கல்வி நிறுவனங்கள் மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் ஆரூர்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
1: இது உங்கள் அன்பான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கடிதம் வழியாக கேட்டு ரசிக்க போறாங்க. கெங்காவரத்திலிருந்து ரமேஷ் அவர் கேட்கக்கூடிய பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
1: அம்பன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: காற்றின் மொழியை செவியின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 1:41. நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இந்திராணி ராஜா அவர் கேட்கக்கூடிய பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் நான் புவனேஸ்வரி இளங்கோ. நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் பண்பலில் தொடர்கிறது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக்கா ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்கநிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேக்கா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 கால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாள் இன்று

0: கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்றுதொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர், விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர், 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கர்ஃபால் ரைபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில், மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்துகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த 1,000-க்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கொடைக்கானல் பேரிஜமேரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம்பேரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜமேரி

0: மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை முன்னறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு கரூர் குளித்தலை ERGயில் 14 சென்டிமீட்டரும், குளித்தலையில் 10 சென்டிமீட்டரும், ராமநாதபுரம் RS மங்கலத்தில் 9 சென்டிமீட்டரும், சிவகங்கை இளையாங்குடி, கள்ளக்குறிச்சி, விருக்காவூர் ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டரும், தேனியில் மஞ்சளாறு, கரூர் தோகமலை, திண்டுக்கல்லில் பழனி, நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், ராமநாதபுரத்தில் மண்டபம், மதுரையில் மேலூர் ERG, ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல்லில் புகையிலை நிலையம், வேடசந்தூர், நாமக்கல்லில் பரமத்தி வேலூர், மதுரையில் கல்லந்திரி ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், திருப்பூரில் காங்கேயம், திண்டுக்கல்லில் பழனி, நீலகிரியில் தாலுகா அலுவலகம் வந்தலூர், ஈரோடு, மதுரையில் வாடிப்பட்டி, தென்காசியில் குண்டாறு அணை, நாமக்கல்லில் மோகனூர், கடலூர் கீழச்செருவை ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், திருப்பூர், தேனி பெரியகுளம், திண்டுக்கல், அரியலூரில் குருவாடி, கரூரில் பஞ்சப்பட்டி, ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர், மதுரையில் தானியமங்கலம், ஈரோட்டில் பெருந்துறை, தேனியில் பெரியகுளம், ஈரோடு கோடிவேரி, நீலகிரியில் செருமுள்ளி, மதுரையில் சோழவந்தான், நாமக்கல்லில் குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், திண்டுக்கல்லில் காமாட்சிபுரம், கடலூரில் பரங்கிப்பேட்டை, ராமநாதபுரத்தில் வாலிநோக்கம், திருச்சிராப்பள்ளியில் தென்பரநாடு, மதுரை, திண்டுக்கல்லில் நத்தம், கரூர் அரவக்குறிச்சி, மதுரை மேலூர், கடலூர் விருத்தாசலம், கரூர் கடவுர், திருப்பூர் வெள்ளக்கோயில், நீலகிரியில் கிண்ணக்கோரை, கன்னியாகுமரி சுருளக்கோடு, ராமநாதபுரம் கடலாடி, கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம், விருதுநகர் வெம்பக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி முசிறி, தஞ்சாவூர், தேனி போடிநாயக்கனூர், பெரம்பலூரில் அகரம், புதுக்கோட்டை உளியாப்பட்டி, மதுரை மேட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், சிதம்பரம், திருச்சி மணப்பாறை, மதுரை பெரியப்பட்டி, சேலம் கங்கவல்லி, கடலூர் குப்பநத்தம், ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, கரூர், மதுரை சிட்டம்பட்டி, ஈரோடு குண்டேரிப்பள்ளம், திருப்பூர் தாராபுரம், பெரம்பலூர் வி களத்தூர், திருவாரூர் மன்னார்குடி, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, தேனி தேக்கடி, நாமக்கல் சேந்தமங்கலம், கரூர் ஆனைப்பாளையம், கடலூர் லக்கூர், சிவகங்கை மானாமதுரை, சேலம் தலைவாசல், புதுக்கோட்டை விராலிமலை, தேனி வீரபாண்டி, மதுரை புலிப்பட்டி, நாமக்கல் திருச்செங்கோடு, கன்னியாகுமரி மாம்பலத்துறையாறு, ஈரோடு கொடுமுடி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், சிவகங்கை சிங்கம்புணரி, ராமநாதபுரம் பரமக்குடி, கோயம்புத்தூர் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம், கன்னியாகுமரி அணைக்கிடங்கு, புதுக்கோட்டை கீரனூர், கடலூர் பெல்லாந்துறை, ஈரோடு சத்தியமங்கலம், திருப்பூர் அமராவதி அணை, மதுரை கன்னியாகுமரி புத்தன் அணை, சேலம் சங்கரிதுர்க்கம், கடலூர் தொழுதூர், நாகப்பட்டினம் கோடியக்கரை, ராமநாதபுரம் தொண்டி, கோயம்புத்தூர் சின்கோனா, சென்னை முகலிவாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி

செல்சியஸ் வரை குறைந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 38.9 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான மதுரை நகரத்தில் 19.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான கொடைக்கானலில் 11.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் அநேக

19.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான கொடைக்கானலில் 11.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதியில் கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏழு வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: பொன்னி, நேத்து அவரைக்காயும் புடலங்காயும் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த?
2: ஏன் புள்ள எதுக்கு கேக்குற?
1: காய் எல்லாம் இலசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சமைச்சு வீட்டுல உள்ள எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சுவையா இருந்தது. என் மவன் ராசு காய்கறிகளே சாப்பிட மாட்டான். அவனே ரொம்ப விருப்பமா சாப்பிட்டானா பாரு.
2: அப்படியா புள்ள? காய்கறிகளை நம்ம மாரியண்ணன் தோட்டத்துல இருந்துதான் வாங்கிட்டு வந்தேன். அவரு சந்தைக்கு காய்கறிகளை வண்டியில ஏத்திட்டு இருந்தாரு. சரி, உன்னை பாக்க வரேன்னு சொல்லி கொஞ்சம் காய்கறிய வாங்கிட்டு வந்தேன்.
1: பொன்னி, சும்மா சொல்லக்கூடாது. அவங்க கொண்டு போற காய்கறி அம்புட்டும் சத்த நேரத்துல வித்துடும் போல இருக்கு.
2: ஆமா புள்ள, நீ சொல்றதும் சரிதான். அதுக்கு காரணம், எல்லா காய்கறிகளும் இயற்கை வழி வேளாண்மை மூலமா விளைஞ்சதுன்னு சொன்னாங்க புள்ள.
1: என்ன பண்ணி சொல்ற? இயற்கை வழி வேளாண்மை மூலமா விவசாயம் பாக்குறாங்களா? அப்ப அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு விலை கூடுதலா தானே இருக்கும்?
2: ஆமா மிருதாணி, நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்களுக்கு விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல. இதனால நம்ம ஆரோக்கியம் மேம்படுதுல்ல?
1: ஆமா, சரியா சொன்ன பொன்னி. என் அத்தைக்கும் இயற்கை முறை விவசாயத்து மேல ஆர்வம் அதிகம். அதனாலயே என் மச்சான் கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இயற்கை முறையில விவசாயத்தை பாருங்க பாருங்கன்னு.
2: மருதாணி, முயற்சி மட்டும் போதாது, அதுக்கு தேவையான முறையான விவரங்களையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும்.
1: ஆனா இது பத்தின தகவல்களை யாரு சொல்லுவாங்க? நாம வேணும்னா மாரியண்ண கிட்ட போய் இது பத்தி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா?
2: மருதாணி, நான் அவர்கிட்ட கேட்காமல இருந்திருப்பேன்.
1: அவர் என்ன சொன்னார் பொன்னி?
2: அவர் இன்னைக்கு இயற்கை வழி வேளாண்மைய இன்னுட்டு சிறப்பா செய்ய காரணமே நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல கலந்துகிட்டு அவங்க சொல்ற தகவல்களை தெரிஞ்சுகிட்டு தான் விவசாயம் பாக்குறாராம். நீங்களும் நேரம் இருக்கும் போது விவசாய கூட்டத்துக்கு போங்கன்னு சொன்னாரு.
1: சரி புள்ள, அப்போ இப்பவே அங்க போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம்.
4: இயற்கை வேளாண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டைய காலத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சி வந்து என்ன ஆரம்பிச்சோம்னா, நம்ம அதிகமா விளைச்சல் கொடுக்க

கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக ஐஈல்டிங் வெரைட்டின் சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரிய ஒட்டுடகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரிய ஒட்டுடகங்களை அது ஐஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும். உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி, நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னன்னா ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா நம்ம அசோஸ் பயிலும் சொல்லுவோம், உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிலும் பாஸ்போபேக்டியா சூடமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா தக்கை பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா வயலில் வளர்த்து 40 நாள் பூ பூக்கிறது முன்னாடி என்ன பண்ணோம்னா வயலை மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணோம்னா அது வந்து மண்ணுக்கு கிரகிச்சு கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் என்று என்னன்னா நம்ம வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வந்து எருக்குஞ்செடி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது, அதுதான் என்னன்னா பசுந்தலை உரம். இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போலாம் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஒரு முறை பண்டைய கால முறையும் மனு பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா இப்போ நிறைய உதாரணம் இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கு, அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்பயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்றது, அவங்க இயற்கை வேளாண்மை சொல்றது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யாரு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உணவு வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறி வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு நஞ்சு இல்லாத உணவை வந்து அருந்தணும்னு சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படின்னா பலவகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவதானிய முறை பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானியத்திலையும் கலந்து வயலில் வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சி அந்த என்னென்ன இருக்குன்னா பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 நாளில் என்ன பண்ணணும்னா அதை மடக்கி விட்டுட்டா மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலையின் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்தீங்கன்னா கலையின் மூலியமாகவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அறியாமல் நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும்னா நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அதை மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் களையெல்லாம் சொல்கிறோம்னா ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த களை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைபிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல் தண்டு துளைப்பான்னு பாலிபேகஸ் பெஸ்ட் கிடையாது, மோனோபேகஸ் பெஸ்ட். நெல் மட்டும் தான் சாப்பிடும், வேறு எந்த பயிரும் சாப்பிடாது. ஸோ அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நெல்லே நீ வருஷம் போல முன்னூத்தருவத்தஞ்சா நெல்லையே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பூச்சிக்கு நம்ம தானாகவே என்ன பண்ணுவோம், சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆகிடும், உணவு வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், பயிர் சுழற்சி முறையை வந்து கடைப்பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் போட்டால் அடுத்த டைம் என்னென்னா பயிர் வகை பயிர்கள் அந்த பச்சைப்பயிறு உளுந்து அது மாதிரி பயிர் போடணும். அப்படி இல்லையா நம்ம வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து போடணும். ஸோ பயிர் சுழற்சி முறை கடைபிடிச்சா நம்ம பூச்சி மேலாமையும் பண்ணலாம், பூச்சினால் வரக்கூடிய நோயையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பயிர் சுழற்சி மேலாமை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை மேலாண்மை இருக்குதுலே முக்கியமான பார்த்தீங்கன்னா களை மேலாண்மை தான். அதில் 4-5 முறை இருக்குது, உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலயமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா எல்லா பூச்சியோடைய முட்டை பார்த்தீங்கன்னா 8-6 ரூபா பிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உழவு பண்ணும் போது மண்ணில் பட்டு மண்ணிலிருந்து உழவு ஓட்டும் போது

0: வெயிலில் தாக்கி அந்த முட்டை பொறிஞ்சி போயிடும். அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படும். அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சி போயிடும். களையும் மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர் வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகா நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா நம்ம கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேற எதனா நெல்லுடைய தலை அந்த கிராப் டெபிரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமின்னு சொல்லுவாங்க. அந்த பயிருடைய கழிவை எடுத்து என்ன பண்ணலாம், போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்தினா என்ன ஆகுதுன்னா களை முளைக்க விடாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்துன்னா அந்த பயிர் கழிவு வந்து மங்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து உயர்த்தும். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளத்துல ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலை சத்து வந்து கிரகிச்சு கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஊடுபயிருடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண முடியும்னா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மைத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அதாவது என்னன்னா வருமுன் காக்கிறது. நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வருமுன் காக்கிறது பண்ணாதான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைபிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதல வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாம தவிர்க்கலாம். ஓகேங்களா. பூச்சி மேலாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறி பயன்படுத்தலாம். கவர்ச்சி பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விடியற்கால 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் பேஸ்ட் சொல்லுவாங்க, 20 நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும். அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அதுவும் செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்கு. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாறு உறிஞ்சி பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லாரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம் வந்து நீல நிற அட்டை வந்து பயன்படுத்துவோம். மேக்சிமம் எல்லா சாரூஞ்சும் பூச்சிகள் அந்த அசுனி பூச்சி வெள்ளை பூச்சி மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாரூஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க, ஒட்டு பொறி. மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகள் சாரூஞ்ச பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த ஆனியன் சொல்லுவாங்க வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலயமா என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடமா வீடியும் பேசிலஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியை பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடமா வீடி பார்த்தீங்கன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதே போல மண்ணில் இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா நம்ம என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சுவையை உயர்த்தலாம். அதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு உழவின் நண்பன் சொல்கிற மண்புழுவை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் தேனீகளுடைய மகர்ந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகர்ந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கால்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சில்லாத உணவு வந்து பயன்படுத்தலாம்.
1: இதுவரை இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: பொன்னி, எனக்கு புரியும்படி எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. நம்ம மண் வளத்துக்கு ஏற்ற அருமையான விவரங்க. இந்த விவரங்களை நான் முறைய கடைபிடிச்சு விவசாய வழிகளை ஆரம்பிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன்.
3: நிச்சயம் புள்ள, நம்ம கிராமங்களோட அழகு விவசாயம் தான். அதை இயற்கை வழியில நாம செஞ்சா காற்றும் நீரும் மாசு அடையாது, நம்ம மண் வளமும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அனைவரோட உடல் நலனும் சீரா இருக்கும்.
2: இப்ப நான் முழுமையா நம்புறேன் இயற்கை வழி வேளாண்மையை.

0: யாரு கடைபிடிக்க நினைச்சாலும் அது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
1: விவரம் கேக்கறதுக்கு முன்னாடி இருந்த மருதாணிக்கும் விவரம் கேட்ட பிறகு இருக்கிற மருதாணிக்கும் நிறைய மாற்றம் தெரியுது பிள்ள.
0: ஆமா பொன்னி, நீ சொல்றது சரிதான். இப்ப என் மனசுக்குள்ள புது தன்னம்பிக்கை பிறந்திருக்கு. நாளைக்கே இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இயற்கை வழி வேளாண்மைக்கு உறுதுணையா இருக்கிற கால்நடைகளை நல்ல முறையில பராமரிக்க போறேன்.
1: ஆமா மருதாணி, செய்யற விவசாய வேலைகளை நாம எப்பவும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: புளி சாகுபடி தொழில்நுட்பங்கள். புளிய மரம் பல நூறு ஆண்டுகளாக நமது நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது. வெப்பமண்டல சமவெளி பகுதிகளில் விளையும் பழப்பயிர்களில் புளி மிக முக்கியமான மரப்பயிராகும். புளியின் தாயகம் தெற்கு ஆப்பிரிக்கா ஆகும். உலக அளவில் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்பட்டு வணிக ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் சுமார் 82,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது. தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. புளி பல்வேறு பயன்களை அளிக்கும் மரமாகும். இது பெரும்பாலும் வெப்ப

மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வளரும் தன்மையுடையது. இயற்கையாகவே புளியில் பல்வேறு வகைகள் உள்ளன. புளியின் அமிலத்தன்மையை பொறுத்து புளிப்பு புளி மற்றும் இனிப்பு புளி என வகைப்படுத்தலாம். புளிப்பு புளியில் அமிலத்தன்மை அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் இருக்கும். இனிப்பு புளியில் சர்க்கரை அளவு அதிகமாகவும் அமிலத்தன்மை குறைவாகவும் காணப்படும். புளியம்பழத்தில் உள்ள சதைப்பற்று நிறத்தை பொறுத்து சிவப்பு மற்றும் பச்சை புளி என வகைப்படுத்தலாம். சிவப்பு புளியில் உள்ள ஆந்தோசயனின் என்ற இயற்கை நிறமி சாய தொழிற்சாலைகளிலும் உணவு பதப்படுத்தும் தொழிலிலும் பயன்படுத்தப்படுகிறது. இனிப்பு புளி அதிக வைட்டமின் மற்றும் தாது பொருட்களை கொண்டுள்ளதால் பழக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. புளி சாகுபடியில் மண் மற்றும் காலநிலை, நிலம் தயார் செய்தல் மற்றும் அதற்கான ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பல்வேறு மண் வகைகளில் புளி சாகுபடி செய்யப்படுகிறது. எனினும் 3 முதல் 6 அடி ஆழமுடைய வளமான வடிகால் வசதி மிக்க மண் நல்ல பலனை தரும். புளி நன்கு வளர 25 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலை உகந்ததாகும். மழை அளவு ஆண்டிற்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். நிலத்தை நன்கு உழுது தயார் செய்ய வேண்டும். புளி நடுவதற்கு ஆழமான மண் உள்ள நிலங்களை தேர்வு செய்ய வேண்டும். பாறை மற்றும் கற்கள் உடைய நிலங்களை தவிர்த்தல் வேண்டும். வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வட இந்தியாவில் கள ஆய்வு மேற்கொண்டு சிறந்த தாய்மரங்களை தேர்வு செய்து அவற்றை இணைவு மற்றும் பிளவு ஒட்டு மூலம் இனவிருத்தி செய்து தாய்மர தோட்டத்தில் பராமரித்து வருகிறது. 3 அல்லது 4 ரகங்களை கலந்து கலப்பின தோட்டம் உருவாக்குவதன் மூலம் சிறந்த விளைச்சலை பெற இயலும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட PKM 1 மற்றும் உரிகம் ரகங்கள் விவசாயிகளுக்கிடையே வரவேற்பு பெற்றவை. இனிப்பு புளி பொதுவாக தாய்லாந்து நாட்டில் மட்டுமே பயிரிடப்பட்டு வணிக நோக்கில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரபு பன்மை மற்றும் வேறுபாடுகள் காரணமாக இப்புலி ஆங்காங்கே பரவியுள்ளது. வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 60 வகை சிவப்பு புலி மற்றும் 30 வகை இனிப்பு புலி மரங்களை தேர்வு செய்து அதனை பக்க ஒட்டு முறை மூலம் பயிர் பெருக்கம் செய்து மரபு பூங்கா அமைத்து பாதுகாத்து வருகிறது. நிலையான காய்ப்புத்தன்மை மற்றும் அதிக விளைச்சல் தரக்கூடிய இனிப்பு, உவர்ப்பு மற்றும் சிவப்பு புலி ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வழங்கி வருகிறது. ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒட்டுக்கன்றுகளை மழைக்கு முன்போ பின்போ நட வேண்டும். நெருக்கு ஒட்டு, குருத்து ஒட்டு, மென்தண்டு ஒட்டு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட 6 முதல் 12 மாத வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். புளியை நடும் பொழுது வரிசைக்கு வரிசை 6 மீட்டரும் செடிக்கு செடி 6 மீட்டரும் இடைவெளி விட்டு நட வேண்டும். 1 ஏக்கருக்கு 160 ஒட்டுக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும். 1 கனமீட்டர் அளவுள்ள குழிகளை செடி நடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுத்து ஆறவிட வேண்டும். குழியில் பாதி அளவிற்கு மேல்மண் 10 கிலோ தொழு உரம், 50 கிராம் லிண்டேன் கலந்து நிரப்ப வேண்டும். குழியின் நடுவே ஒட்டு கன்றுகளை நட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். இதற்கான நீர் நிர்வாகம் மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். செடிகள் நடவு செய்தவுடன் மற்றும் 3வது நாள் உயிர் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு வாரத்திற்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். புளி நடவு செய்த முதல் 3 ஆண்டுகளுக்கு 15 நாட்களுக்கு 1 முறை கட்டாயம் நீர் பாய்ச்ச வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி மரங்களை சிறிது கடினப்படுத்துவதன் மூலம் நன்றாக பூக்க வைக்க இயலும். புளியின் பிஞ்சுகள் வளரும் பருவத்தில் 15 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்சுவதன் மூலம் பிஞ்சு உதிர்வது தவிர்க்கப்பட்டு விளைச்சலை அதிகரிக்க இயலும். இளம் கன்றுகளுக்கு உரங்களை மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 60 சென்டிமீட்டர் தூரத்திலும், வளர்ந்த காய்க்கும் மரங்களுக்கு 160 சென்டிமீட்டர் தூரத்திலும் வட்டக்குழிகள் தோண்டி அவற்றில் உரத்தை இட்டு மேல்மண் கொண்டு மூட வேண்டும். மரத்தின் கிளைகள் படர்ந்துள்ள தூரத்தில் சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்ட வேர்கள் அதிகம் இருப்பதால் அப்பகுதியில் உரங்களை இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உர அளவில் மொத்தமாக ஒரே தவணையில் இடுவதற்கு பதில் பிரித்து அளிப்பதன் மூலம் சிறந்த பலனை அடைய இயலும். சிறிய மரத்தில் ஒட்டுக்கு கீழ் உள்ள வேர்குச்சியிலிருந்து தோன்றும் பக்க கிளைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். பொதுவாக புளியில் கவாத்து செய்யப்படுவது இல்லை. எனினும் தேவையற்ற உட்புற கிளைகளையும் நோயுற்ற மற்றும் காய்ந்த கிளைகளையும் வெட்டிவிட வேண்டும். இதனால் மரத்தின் மேல் பகுதிக்கு சூரிய ஒளியும் காற்றும் அதிக அளவில் கிடைக்கும். கவாத்து செய்தவுடன் உரமிட்டு நீர் பாய்ச்சுவது நல்லது. கவாத்து செய்யும் போது வெட்டப்படும் பகுதியில் சாணம் அல்லது பூஞ்சை கொல்லியை தடவி விடுவது அவசியம். புளியில் வளர்ச்சி ஊக்கிகள் தெளி

0: மற்றும் அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழியே கொடுப்பதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு பழங்களின் சதை பற்றியும் அதிகப்படுத்த முடியும். பொட்டாசியம் நைட்ரேட் 2% கரைசலை இலை வழியாகவோ அல்லது கல்டார் 3000 PPM கரைசலை வேர் வழியாகவோ அளிப்பதால் மரத்தின் பூக்கும் தன்மையை அதிகப்படுத்தலாம். பூக்கும் தருணத்தில் 2% NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் மலர்கள் உதிர்வது தடைபட்டு காய்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. புளி பெரும்பாலும் பிப்ரவரி முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை உள்ள காலங்களில் அறுவடைக்கு வரும். நன்கு முதிர்ந்த பழுத்த பழங்களை காம்புடன் அறுவடை செய்ய வேண்டும். இனிப்பு புளி நடவு செய்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு காய்பிடிக்க தொடங்கும். 5 முதல் 6 ஆண்டுகள் வளர்ந்த மரம் 25 முதல் 30 கிலோ பழங்களை தரும். சிவப்பு புளியில் 75 முதல் 100 நாட்கள் வயதுடைய காய்களை அறுவடை செய்து இயற்கை சாயம் தயாரிக்க பயன்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நேர்கள் இனி கேட்கலாம் தமிழ் அருவி.

அனைவருக்கும் வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போலி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியின் புரட்சிக்கேற்ப இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் பாரதியார் கவிதைகளில் புரட்சி சிந்தனைகள் என்ற தலைப்பில் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை தமிழாய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் கோ புவனேஸ்வரி அவர்களின் உரையினை கேட்கலாம்.

வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று தமிழன்னையை வணங்கி, தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும், ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். பாரதியார் கவிதைகளில் புரட்சி சிந்தனைகள், கவிதைகள். ஆம், கவிதையை பற்றிய ஒரு கவிதையாக கவிமணி அவர்கள் குறிப்பிட்டது. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்லத் தெளிந்த தமிழின் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று அவர் உரைத்துள்ளார். அதே போல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியங்களில் மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் அழியாத பெயராக திகழக்கூடியவர். பாரதி எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒரு புரட்சி என்றே குறிப்பிடலாம். ஒவ்வொரு சொல்லும் ஒரு விடுதலை. எட்டயபுரத்தில் பிறந்து சிறு வயதிலேயே கவிதை திறமையால் பாரதி என்ற பட்டம் பெற்று 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர்தான். நூற்றாண்டுகளுக்கு போதுமான சிந்தனைகளை விட்டு சென்றவர். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் அழியாத பெயராக திகழக்கூடியவர். அவரது கவிதைகள் வெறும் இலக்கிய படைப்புகள் அல்ல, அவை சமூக மாற்றத்திற்கான சுடரொளி, விடுதலைக்கான வீரக்குரல், மனித சமத்துவத்திற்கான

புரட்சி கீதம். பாரதியார் கவிதைகளில் அரசியல், சமூகம், பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, கல்வி, தேசியம் போன்ற பல்வேறு புரட்சி சிந்தனைகள் ஒலிக்கின்றன. தமிழின் தீப்பொறி கவிஞர், விடுதலை குரல், சிந்தனை சூரியன் என்ற சிறப்புகளுக்கு பொருத்தமானவர், பொருத்தமான கவிதைகளும் கூட. பாரதியார் கவிதைகளை நாம் பாடல்களாக மட்டும் கேட்க கூடாது. அவை விழிப்புணர்வு மணி, அவை சமூக மாற்றத்தின் முழக்கம், அவை மனிதனின் மனதில் தீமூட்டும் சக்தி. அவர் கவிஞர் மட்டுமல்ல, தேச பக்தர், சமூக சீர்திருத்தவாதி, பெண் விடுதலை ஆதரவாளர், சாதி ஒழிப்பு போராளி, புரட்சியாளர், பத்திரிகையாளர், இப்படி என்று பன்முக ஆற்றல்களோடு திகழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர். முண்டாசு கவிஞன், கோபம் என்கின்ற ஒன்றின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞராக போற்றப்பட்ட ஒரு கவிஞர். ஏன் பாரதியார் புரட்சி சிந்தனை கவிஞர் என்று அழைக்கப்படுவார்? அவர் வாழ்ந்த காலத்திலே ஆங்கிலேயர்களிடையே அடிமை நாடாக இருந்தது. சமூகத்தில் சாதி வேறுபாடு இருந்தது. பெண்கள் கல்வி கற்க முடியாத நிலை, ஏழைகள் ஒடுக்கப்பட்டக்கூடிய நிலை, மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்தனர். அந்த சூழலில் பயமின்றி உண்மையை பேசியவர் பாரதி ஒருவரே. மக்களின் மனங்களில் சுதந்திர உணர்வை விதைத்தவர். தேசிய விடுதலை சிந்தனை என்கின்ற பார்வையிலே பார்த்தோமானால் பாரதியின் கவிதைகள் அடிமை மனநிலையை உடைத்தன. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற இந்த ஒரு கேள்வி அல்ல, நாட்டின் சுதந்திரத்திற்காக எரியும் உள்மன முழக்கமாக வெளிப்படக்கூடிய வரியாக இந்த வரியை நாம் குறிப்பிடலாம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற வரிகள் வெறும் பாடல் அல்ல. சுதந்திரம் நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கை குரல். சுதந்திரம் இன்னும் வராத காலத்திலேயே வந்துவிட்டது போல் பாடினார். ஏன்? மக்களின் மனதில் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக பேச வேண்டிய கருத்து. ஒரு தலைவர் மக்கள் முன் நம்பிக்கையை விதைப்பார், ஒரு கவிஞன் அதை இசையாக விதைப்பார். அந்த கவிஞன் தான் பாரதி. அச்சமின்மை என்கின்ற ஒரு கொள்கையை தன்னகத்தே உடைய ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் பாரதி. மனப்புரட்சி அடிமைப்பட்ட மக்களின் முதல் நோய் பயம், அதை போக்கியவர் பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பாடல் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் விதமாக துணிவு கொடுக்கும் மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பாடலாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக மாணவர்களுக்கு தேர்வு பயம் போக, இளைஞர்களுக்கு எதிர்கால நம்பிக்கை வர, போராட்ட வீரருக்கு தைரியம் வர, பொது மகனுக்கு சுயமரியாதை வர, இது போல இன்றும் இந்த வரிகளை சொன்னால் உடம்பில் சிலிர்ப்பு வரும் அல்லவா? ஆக அச்சம் என்பதை, அச்சம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திய மாபெரும் கவிஞராக பாரதி இருந்திருக்கின்றார். அதே போல சாதி ஒழிப்பு ஒரு சமூகத்திலே ஏற்படக்கூடிய பெரும் புரட்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது சாதி. இது சமூக புரட்சியாகவும் பார்க்கப்படக்கூடியது. பாரதி வாழ்ந்த காலத்திலே சாதி உயர்வு தாழ்வு தீவிரமாக இருந்தது என்று குறிப்பிடலாம். அந்த நேரத்திலே அவர் எழுதிய வரிகள் தாம் இவை. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இந்த வரி தமிழ் சமூகத்தின் இதயத்தில் இடி என விழுந்தது. அவர் சொன்னார், மனிதன் பிறப்பால் உயரவில்லை, பண்பால் உயர்வு, செயலில் உயர்வு, அன்பில் உயர்வு. இவ்வரிகள் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின. சமத்துவம் முழுமையாக வராத வரை பாரதி உயிருடன் இருப்பார் என்பதில் ஐயமே இல்லை. அதே போல பெண் விடுதலை, பெண்கள் அடிமைகளாக பார்க்கப்பட்ட காலம். ஏனெனில் அன்று நாம் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருந்த பொழுது, ஆண்களுக்கே விடுதலை இல்லாத பொழுது பெண்களுக்கு எங்கிருந்து விடுதலை இருந்திருக்கும்? ஆக பெண்களுக்கான பழக்க வழக்கங்கள் பார்த்தோமானால் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்டார்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கின்ற பழமொழி அன்று இருந்ததல்லவா? அந்த பெண்கள் கல்வி கற்க கூடாது, வெளியில் வரக்கூடாது என்ற எண்ணம் நிலவிய காலம் அது. பெண்கள் சம உரிமை பெற வேண்டும் என்று முழங்கியவர் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியவர் பாரதி. தைரியமானவளாக, அறிவுடையவளாக, நேர்மையானவளாக, சுயமரியாதை உடையவளாக பெண் என்பவள் இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் புதுமை பெண் என்ற கவிதையில் பெண்கள் உலகை மாற்றுவார்கள் என்றார். பெண்கள் படிக்கக்கூடாது என்ற காலத்திலே பெண்கள் நாட்டை நடத்துவார்கள் என்றவர் மாபெரும் கவிஞராகிய பாரதி. கல்வி புரட்சி, அறிவே மனிதனை உயர்த்தும் என்ற எண்ணம் பாரதியாருக்கு இருந்தது. கல்வியை செல்வமாக கண்டார். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்குறோம் பெரியவர்கள் கிட்ட அப்படின்னு சொன்னாக்கல, அவங்க வாழ்த்துவாங்க இல்லையா, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பதினாறும் என்பது பதினாறு செல்வங்கள். அந்த பதினாறு செல்வங்களிலே ஒரு செல்வமாக கல்வி செல்வம் போற்றப்படக்கூடியதாக இருக்கு. ஆக கல்வியை செல்வமாக

பாரதி அன்றே உரைத்திருக்கின்றார். வீடு தோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் இரண்டொரு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் கல்வி கற்கக்கூடிய நிலை வந்து ஒளியை போல பரவ வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கனவாகவே இருந்தது. கல்வி அனைவருக்குமான உரிமை என்கின்ற எண்ணம் உறுதியா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் பள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எல்லோருக்கும் கல்வி, பெண்களுக்கும் கல்வி, ஏழைகளுக்கும் கல்வி. இன்னைக்கு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கல ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில அரசு பள்ளி இருக்கு, தனியார் பள்ளிகள் இருக்கு, நூலகங்கள் இருக்கு, இலவச கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது அனைத்துக்குமான ஒரு முன்கனவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்ல அந்த முன்கனவினை கண்டவன் பாரதி, முண்டாசு கவிஞன். பாரதியை தவிர கல்விக்காக கல்வி புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே முதன் முதலிலே கவிதை எழுதிய ஒரு கவிதையாளன் அப்படிங்கிற பெருமையையும் பாரதிக்கே உண்டு. அதே போல தே மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். தமிழ் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது அல்ல, உலகம் முழுவதும் அதனுடைய ஓசையானது பரவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாடிய ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி. தொழிலாளி அதாவது உழைப்பாளர்களுக்கான புரட்சி. பாரதி உழைப்பவர்களை மிக உயர்வாக பார்த்தவர். தொழிலாளர்களும் சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்டவர் பாரதி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று அவர் சொன்னது உழவன் இந்த நாட்டின் முதுகெலும்பு. ஒரு மனிதன் எப்படி முதுகெலும்பு இல்லை என்றால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு செயல்படாத சூழலில் இருப்பானோ, அதுபோல தொழிலாளர்கள் இல்லை என்றால் ஒரு சமுதாயம் இல்லை என்பதை இந்த ஒரே ஒரு வரி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. தொழிலாளி நாட்டினுடைய இயக்கம். உழைப்பு இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. உழைப்பை மதிக்கும் சமூகம் மட்டுமே உயர்வடியும் என்பதை வெளிப்படுத்தியுள்ள ஒரு மாபெரும் கவிஞர் பாரதி. குழந்தைகள் பற்றிய அவருடைய சிந்தனைகள் பார்த்தோமானால் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். குழந்தை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் அல்லவா? நாமளும் குழந்தைகளை வீட்டுல வளர்த்துவோம். அதே போல பக்கத்துல பார்க்கக்கூடிய பிள்ளைகளை அல்லது பேருந்து பயணங்களிலே பார்க்கக்கூடிய சிறு பிள்ளைகளை பார்த்தோமானால் அன்பு நிறை பார்வைகளையும் அந்த குழந்தைகளை கொஞ்சக்கூடிய ஒரு சூழலும் நம்மிடையே இருக்கு. பாரதி பார்த்த குழந்தை பார்வை என்பது எப்படி என்றால், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி ஆடி விளையாடி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர். மற்ற குழந்தைகளுடன் கூடி விளையாடுதல் என்பது பகிர்தல் என்கின்ற ஒரு பண்பை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதை பாரதி வலியுறுத்தினார். அதே போல பறவைகள் மற்ற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். நேர மேலாண்மையாக காலை மாலை என நேரத்தை படிப்பு மற்றும் விளையாட்டுக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர். மேலும் ஆரோக்கியமாக இரு, நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள், பயமின்றி வாழ், அறிவினை பெறு, குழந்தைகளை அடக்க வேண்டாம், வளர்க்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும் ஆனால் அடக்கக்கூடாது, அவர்களை சரியாக வளர்க்க வேண்டும் என்பதை போன்ற சிந்தனைகளை குழந்தைகளை பற்றிய கவிதைகளிலே அவர் உணர்த்தியிருக்கின்றார். தமிழ் மொழி புரட்சி. பாரதி தமிழை உயிராக நேசித்தவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் என்பது எவ்வளவு பெரியதல்லவா? அதுபோல பாரதி எதை உயிராக நேசித்தான் என்றால் தமிழை நேசித்தான். அதற்காக அவன் மற்ற மொழிகளை வெறுத்தானா என்றால் இல்லை, வெறுக்கவும் இல்லை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறினானே, அது அவன் தமிழ் மீது கொண்ட பற்று, தமிழ் மீது கொண்ட கர்வம், அதை பெருமையாக அவன் சொன்னான். அவனுடைய எண்ணம் தாய் மொழியை நேசி பிற மொழியையும் கற்றுக்கொள், தமிழை நேசித்தாலும் பிற மொழிகளையும் மக்களையும் மதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த பார்வை அவனுக்கு இருந்தது. ஆகவேதான் சொன்னான், மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினான். உலக அளவிலே மனித நேயத்தை பற்றி பேசிய கவிஞர்களிலே பாரதியும் மிக உயர்ந்த கவிஞனாக போற்றப்படக்கூடியவனாக இருக்கின்றான். பாரதி இந்தியாவுக்காக மட்டும் பாடவில்லை, மனித குலத்திற்காகவே பாடினார். அவர் விரும்பியது பசியற்ற உலகம், பசியற்ற மனிதன், சமத்துவம் நிறைந்த சமூகம். அதனால்தான் இந்த ஒரு வரி அவனுடைய உணர்வினை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற வரி கோபம் அல்ல, அது மனித நேயத்தினுடைய உச்சம். உணவு என்பது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது. அடிப்படை தேவைகளிலே உணவு, உடை, இருப்பிடம் என்று நாம் குறிப்பிட்டிருக்கோம் அல்லவா? அதிலே உணவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று என்பதை வலியுறுத்தியவன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை இந்த நாட்டுக்கு எடுத்துரைத்தவன். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னார். மன்னர் என்பவர் தலைமையானவர். ஆனால் அவனுடைய வார்த்தைகளிலே, அவனுடைய வரிகளிலே எல்லோரும் இந்நாட்டு மன்னர், யாருக்கும் யாரும் சளைச்சவர்கள் அல்ல என்பதை இங்கே அவர் பறைச்சாற்றி சென்றிருக்கின்றார். அதே போல பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில்

மொழிபெயர்க்க வேண்டும் என்றான். இதுதான் உலக பார்வை. நம் நாட்டு மட்டும் கிடையாது, நம் மொழி மட்டும் கிடையாது, மற்ற நாட்டு மொழிகளிலே எழுதப்பட்ட நூல்களையும் தமிழிலே மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவன் மகாகவி பாரதி. அது மட்டுமல்ல, பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் என்று கூறினானே. பாருக்குள்ளே இந்த உலகத்திலேயே நல்ல நாடு நம்முடைய நாடுதான். அதற்கு உதாரணமாக மனிதநேயத்தை தான் அவன் எடுத்து சொன்னான். ஆக பாரத பூமி பலம் பெறும் பூமி, நீர் இதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். நீங்கள் இந்த பாரத தாயினுடைய பிள்ளைகள் என்பதை எப்பொழுதும் மறக்க கூடாது என்றான். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்றான். எல்லா இடங்களிலும் தமிழை பரவ செய்ய வேண்டும் என்று சொன்னான். சொல்லின் தமிழ் சொல்லே என்று கூறியவனும் அவனே. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். உனக்கு மட்டுமல்ல, உணவு என்பது எல்லோருக்குமானது. ஆக எல்லா மனிதனுக்கும் உணவு என்பது சென்று சேர வேண்டும் என்பதை ஒரு பொது உடைமை சிந்தனையாக சொன்னவன் பாரதி. அதே போல எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்கின்ற சமத்துவத்தை நம்மிடையே பரவ செய்தவன் பாரதி. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்றே பாரடா, நம் தாயாக நம்முடைய தமிழ் அன்னையை பார்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியவன் பாரதி. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை. ஜாதியிலே, ஜாதி அடிப்படையிலே நாம் எவரையும் பிரிக்க கூடாது என்பதையும் வலியுறுத்தியவன் பாரதி. அதே போல பாரதி வாழ்ந்த காலத்திலே இருந்த ஏற்ற தாழ்வுகளை அவன் அடிக்கடி எடுத்து சொன்னதுண்டு. அடிப்படையிலே பாரதி ஒரு பிராமண குலத்தை சார்ந்தவன். அவன் எப்படி மற்ற குலங்களை வந்து எடுத்து சொன்னான் என்றால், அந்த நாட்களிலேயே ஏறத்தால 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய முதலிலும் வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞன், சாதி ஏற்ற தாழ்வுகளை பெரிதாக பார்க்கப்பட்ட காலத்திலே தன்னுடைய நிலையிலிருந்து அதை உடை தெரிந்த ஒரு மாபெரும் கவிஞனாக போற்றப்பட்டவன் தான் பாரதி. அவன் அதை நடைமுறைப்படுத்தினான். சொல்வதையா எல்லாருக்கும் எளியவாம் என்று வள்ளுவர் கூட உணர்த்தி இருப்பார் அல்லவா. சொல்றது எல்லாருக்குமே எளிது, ஆனால் அதை செயல்படுத்தி காட்டுவது என்பது அரிது இல்லையா. அதை பாரதி வந்து எல்லாருக்குமே எடுத்து காட்டியிருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக சாதி ஒழிப்பு என்கின்ற கொள்கையை நம்மிடையே பரவ செய்த ஒரு மாபெரும் கவிஞனாக பாரதி இருந்திருக்கின்றான். அதே போல பெண்களுக்காக போராடியவன். ஏன் பெண்களுக்காக போராடினான், ஏன் பெண்களுக்காக முதல் குரல் கொடுத்தான் என்றால், அன்றைய காலகட்டத்திலே பெண்களை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறினார்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சிருக்காங்க இல்லையா. அந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு படியாக இருந்தவன் முண்டாசு கவிஞன் பாரதி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வரிகளை சொன்னவன் பாரதி. அது மட்டுமல்ல, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியும் என்று வறுமையான சூழலிலும் கூட வாழ்விலே நெறி பிறழாத ஒரு வாழ்க்கையை போற்றியவன் பாரதி.

எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலை பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பெண்ணினுடைய உயர்வையும் சமத்துவத்தையும் புரட்சி கனலோடு பாடியவன் பாரதி. பாரதியின் பாடல்கள் ஒவ்வொன்றும் நெஞ்சுக்கு உரமூட்டின. முடங்கியிருந்த சமுதாயத்தை ஒன்றாய் நின்று இனி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வழி குன்றாது ஓதுவோம் வந்தே மாதிரம் என வீரமிக்க கவிதைகள் மூலம் தட்டி எழுப்பி சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியவன் பாரதி. இளைஞர்களுக்கான பாரதியாக எப்படி நாம் இவனை பார்ப்போம் என்றால், இன்றைய இளைஞன் பாரதியிடம் இருந்து கற்க வேண்டியதாக துணிவு, நேர்மை, உழைப்பு, தேசப்பற்று, பெண் மரியாதை, சமத்துவ சிந்தனை என்பதனை எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற கவிதையின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். பாரதி இன்று இருந்தான் என்றால் என்ன சொல்வார்? இன்று பாரதி இல்லை. ஒருவேளை இருந்தால் சாதி சண்டையை நிறுத்துங்கள் என்று சொல்லியிருப்பான். பெண்களை மதியுங்கள் என்று சொல்லியிருப்பான். அறிவியலை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை வளர்த்திடுங்கள், நாட்டை நேசியுங்கள், மனிதனை மனிதனாக மதியுங்கள் என்று சொல்லியிருப்பான். மந்திரம் போல் வேண்டுமா சொல்லின்பம் என்ற பாரதியாரின் ஒவ்வொரு பாடல் வரிகளும் சத்தியத்தினுடைய உணர்ச்சி கோவை. அவை காலம் கடந்தும் மக்கள் மனதிலே மந்திரம் போல நீடித்து நிற்கக்கூடிய ஒரு வரிகளாக இருந்திருக்கின்றது. தமிழுக்கும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்கும் தொண்டு செய்தவன் மகாகவி பாரதியார். வாழிய அவர் புகழ் என்றும் ஓங்குக. அதே போல நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என தன் வாழ்நாளை தேச பணிக்காகவும் தமிழ் தொண்டுக்காகவும் அர்ப்பணித்த பாரத அன்னையின் தவ புதல்வன், நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டு புலவன் மகாகவி பாரதியார் இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர். அவருடைய அணுகுமுறைகளை ஒப்பிடுகையிலே அவருடைய சிந்தனைகள் பலவிதமான பன்முக பான்மையுடைய சிந்தனைகளாக இருக்கின்றது. இந்த தமிழ் கூறு நல்லுலகிற்கு இவர்கள் ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியது. பாரதி அவன் மட்டுமல்ல, அவனை சார்ந்து அவனை பின்பற்றி வந்த கவிஞர்களையும் முன்னேற்றிவிட்ட ஒரு மாபெரும் கவிஞனாக இருந்திருக்கின்றான். வைரமுத்து அவர்கள் அழகாக பாரதியை பற்றி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பார் ஒரு கவிதையின் மூலமாக. அது எப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை என்ற வரிகள் பாரதியாரை போற்றி பாடிய புகழ்பெற்ற கவிதை வரிகளாகும். இந்த வரியை பதிவு செய்த கவிஞர் வைரமுத்து அவர்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாரதி பாரதியார் என்பதை காட்டிலும் பாரதி என்கின்ற அந்த தீ தீ பற்றியதாக, அவருடைய கருத்துக்கள் அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் தீப்பொறியாக இருக்கக்கூடியதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். ஏனெனில் ஒரு குழந்தை கருவிலே தோன்றிய பொழுது அது கருவிலே குழந்தைதான் தோன்றும். ஒவ்வொரு தாயும் கருவிலே குழந்தையை தான் சுமப்பாள். ஆனால் எட்டயபுரத்திலே பிறந்தவன் பாரதி. அப்ப பாரதியை சுமந்த அவனுடைய தாய் மட்டும் கருப்பையிலே எதை சுமந்திருக்கின்றாலாம்? பாரதியை சுமக்கவில்லையாம், அதற்கு பதிலாக நெருப்பை சுமந்திருக்கின்றாலாம். ஆக அவருடைய பிறப்பில் இருந்தே அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்திருக்குது என்றால் புரட்சி மிகுந்த ஒரு தன்மையானதாக. ஏன்னா அவருடைய பிறப்பே ஒரு புரட்சியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக அவர் ஒரு புரட்சியாளராக அவருடைய சிந்தனைகளை மற்ற எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில புரட்சி சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்காரு. சாதி எதிர்ப்பு, அதாவது அந்த சாதி மத வேற்றுமைகளை களைய வேண்டும் என்பதற்காக பெரிதும் பாடுபட்டவர் மகாகவி பாரதியார் அவர்கள். அதே போல அவர் தமது பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கல, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை, பல விதமான முயற்சியை தன்னுடைய பாடல்களிலே கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய வந்தே மாதிரம் அப்படிங்கிற கவிதையில ஒரு பாரதி சமத்துவத்தை எப்படி பாடுறாருன்னு பாருங்க. சாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே.

வேறு குலத்தினராயினும் ஒன்றே. அதனால இங்க யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. சாதியின் அடிப்படையிலே ஒரு மனிதன் பார்க்கப்படக்கூடிய இந்த சூழலானது கட்டாயமாக மாற வேண்டும் என்பதை வலியுறுத்தியவன் பாரதி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன். அன்னைக்கு பெண்கள் அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுக்க ஒரு ஆணுக்கு ஒரு தைரியம் வேண்டுமல்லவா? அந்த தைரியம் பெற்ற ஒரு மாபெரும் கவிஞனாக பாரதி இருந்திருக்கின்றான். ஏன் அவன் பெண் விடுதலைக்காக இவ்வளவு பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கல, எந்த ஒரு நாட்டில் பெண் அடிமை காணப்படுகிறதோ அந்த நாடு முன்னேறாது. அதனால்தான் இந்தியா அடிமையானது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பாஞ்சாலி சபதம் என்கின்ற அவனுடைய காவியத்தின் வழி உணர்த்தி இருக்கின்றான். அறிவு கொண்ட இந்த பெண் இனத்தை, அடிமை கொள்ள நினைக்கக்கூடிய இந்த ஆண் இனத்தை பித்த இனம் அப்படின்னு சொன்னவன் தான் பாரதி. அது மட்டுமின்றி தனது பெண்கள் விடுதலை கும்மி அப்படிங்கிற பாடலில் பெண் அடிமைத்தனத்தை தான் இப்படி பாடியிருக்கின்றான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். அது எவ்வளவு ஒரு பிழையான ஒரு விஷயம் என்பதையும், அதே போல வீட்டுக்குள்ளேயே பெண்களை பூட்டி வைச்சு அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய ஆளுமையையும் முடக்கி வைக்கக்கூடியவர்களை விந்தை மனிதர், இது என்ன ஒரு பெரிய விந்தையாக இருக்கு, விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் எல்லாம் தலைகவிழ்ந்து போகக்கூடிய வகையிலே பெண் விடுதலை வேண்டும் என்பதை வலியுறுத்தியவன் நம்முடைய மகாகவி பாரதி. அதே போல தமிழினுடைய சிறப்புகள் என்று சொன்னோமானால், இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கல, தேன் சாப்பிடுவோம். தேன் இனிமையை தரக்கூடியது, மதுரமானது. ஆக ஒரு தேனை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கல இனிப்பு சுவையை நம்ம உணரக்கூடிய வகையில இருக்கும். சரி, சாப்பிட்டால் இனிப்பை உணரலாம். பாரதி என்ன பாடியிருக்கின்றான் என்றால், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்னான். தேன் எப்படி காதிலே வந்து பாயும்? காதிலே வந்து பாய்வதற்கு தேன் என்ன ஆறா இல்லை அல்லவா? தேன் சுவைக்க கூடிய ஒன்று. அப்ப அவன் என்ன எதை உணர்த்த வரான் அப்படின்னு சொன்னாக்கல, இந்த நாடும் என்னுடைய மொழியும் அதை சொல்லும் பொழுதே இனிப்பு சுவையை சாப்பிட்டதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறதுன்னு சொன்னா இல்லையா? அதுதான் அந்த உணர்வை உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே நம்மால் எடுத்து செல்ல முடியும். அதே போல அவனுக்கு இயற்கை மீது இருந்த பற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கல, இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவன் தான் பாரதி. அதனால இயற்கையையும் மனிதர் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பாடியிருக்காரு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்குரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று பாடியிருக்கின்றான். அது மட்டுமின்றி சிற்றெரும்புகளை கூட உன்னிப்பாக கவனித்து பாரதி ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றான். சிற்றெரும்பை பார், எத்தனை சிறியது! அதற்குள்ளே கை, கால், வயிறு எல்லா அவயங்களையும் கணக்காக வைத்திருக்கிறதே, இது என்ன விந்தை என்று ஒரு சிற்றெரும்பினுடைய படைப்பை கூட, அதாவது இங்க மனிதனை மனிதனே அடித்து உண்ணக்கூடிய இந்த சூழலிலே ஒரு சிற்றெரும்புக்கு கூட உணர்வுகள் இருக்கு, அதற்கு உயிர் இருக்கு என்பதை மனிதனைய அடிப்படையிலே எடுத்து சொன்னவன் தான் பாரதி. தேசபக்தி, சர்வ தேசியத்துவம், சுதந்திரம், சமூக நீதி மற்றும் மொழியை ஜனநாயகமாக்குவது, கவிதை மற்றும் வசனத்தில் நடையை ஜனரஞ்சகமாக்கியது போன்ற கருத்துக்கள் யாவுமே பாரதியினுடைய பெயரோடு சம்பந்தப்பட்டவைகள் தான். இவருடைய அற்புதமான ஞானரதம் அப்படிங்கிற படைப்பே இதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடியதாக இருக்கு. தேசபக்தியே தெய்வ பக்தியாகி தேசத்தின் விடுதலையே எல்லா விடுதலைக்கும் ஆதாரம் என்பதிலே பாரதி என்றுமே சிறிது கூட தழும்பியது இல்லை. தேசபக்தி பாரதியாரின் பெரும்பாலான கவிதைகளின் பாடுபொருளாக அமைந்துள்ளது. சமயம், நீதிநெறிகள், இது இரண்டு துறைகளில் மட்டுமே விளங்கி வந்த தமிழ் கவிதைகளை பல துறைகளையும் உள்ளடக்கியதாக ஆக்கிய பெருமை பாரதிக்கே உண்டு. இதனால் தமிழ் கவிதையின் பாடுபொருளின் எல்லை விரிவடைந்தது. தமிழ் இலக்கிய சமுதாயத்தை தழுவுகின்ற ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தினார். பாரதியை போன்றே எழுத வேண்டும் என்று பாரதிதாசனும் இலக்கிய துறைக்கு வந்தார். அவருடைய கருத்துக்களை, அவருடைய இந்த தேசிய சிந்தனைகளை எல்லாம் பின்பற்றி புரட்சி கவி என்ற பட்டத்தையே பாரதிதாசன் பெற்றான் என்றால், அப்போ பாரதியினுடைய கவிதைகளிலே புரட்சி சிந்தனைகள் இல்லையா? அவருடைய கவிதைகளிலே முக்கியமான புரட்சிகளாக சொன்னவைகள் தான் சுதந்திரம், அரசியல், உலக மனித நேயம், இளைஞர்களுக்கான பாரதி, கல்வி புரட்சி, தமிழ் மொழி புரட்சி, தொழிலாளி புரட்சி, இது போன்ற பல்விதமான புரட்சி சிந்தனைகளையும் பெண் விடுதலைக்காக பேசப்பட்டு வந்த மிகப்பெரிய சிந்தனையும் விதைத்து சென்றவன் மகாகவி பாரதி. சிறு வயதிலேயே போதுமான சிந்தனைகளை பெற்றவன், பல நூற்றாண்டுகளுக்கான

சிந்தனைகளை விட்டு சென்றவன். ஆக அவன் ஒரு கவிஞனாக மட்டுமல்ல, அவன் மனிதன் மனதிலே தீ மூட்டக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதன் பாரதியினுடைய கவிதையை படிக்கும் பொழுதே நம்முடைய மயிர்கால்களெல்லாம் கூச்செறிந்து வரக்கூடிய வகையிலே அவனுடைய கவிதையினுடைய திறம் இருக்கும். ஏனென்று சொன்னால், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இந்த ஒரு வரி போதுமானது. அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல தமிழன் என்ற உணர்வு, அந்த தமிழன் என்கின்ற உணர்வுக்கு இந்த ஒரு வரி போதுமானது. அது எப்படி சொல்றார் பாருங்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நான் தமிழன், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலிலே நான் தமிழன் என்பதை நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய வகையிலே எல்லோருமே உரமிக்கவர்களாக மாற வேண்டும். அதற்கு நாம் நிறைய இலக்கியங்களை பயில வேண்டும். குறிப்பாக கவிதைகளை நாம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த கவிதையினுடைய பொருட்களை நாம் உள்ளார்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்து உள்ளது கவிதை இல்லையா, ஒருவனுடைய உள்ளத்தில் இருந்து வெளிவரக்கூடியதுதான் கவிதை. ஆக அந்த கவிதை என்பது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அப்ப உணர்வுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டோமானால் மட்டும்தான் அந்த கவிதையினுடைய

களாக மாற வேண்டும். அதற்கு நாம் நிறைய இலக்கியங்களை பயில வேண்டும். குறிப்பாக கவிதைகளை நாம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த கவிதையினுடைய பொருட்களை நாம் உள்ளார்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உள்ளத்து உள்ளது கவிதை இல்லையா? ஒருவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடியதுதான் கவிதை. ஆக அந்த கவிதை என்பது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அப்ப உணர்வுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டோமானால் மட்டும்தான் அந்த கவிதையினுடைய பாடுபொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் பாரதி சொன்னான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் சொல்லி தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எந்த அளவுக்கு தமிழர்களினுடைய மனதிலே பதிந்தது என்றால், நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே இலக்கியங்கள் மூலமாக சொன்னோம்னா மக்கள் கிட்ட போய் சேராது இல்லையா? அதனால திரைப்படங்கள் வாயிலாக கவிதைகளை எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கவிதையும் பூமி என்கின்ற திரைப்படத்திலே சொல்லப்பட்ட ஒரு பாடலிலே வந்திருக்கும். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற ஜெயம் ரவி அவர்களின் மூலமாக இது பாடலாக வெளிவந்திருக்கின்றது. ஆக நாம் எல்லாம் தமிழர்கள் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். ஆக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சொன்னான் பாரதி. அந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்த பிறகு மனிதர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறிவிட்டார்களா என்றால் மாறினார்கள். அதையும் அன்றே கணித்தவன் எழுதினான், நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆக சுதந்திரத்திற்கு முன்னதான நம்முடைய நிலை, சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி ஆனது, இந்த மனித சமுதாயம் அதை எப்படி எடுத்து சென்றது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஏற்ற தாழ்வுகள், முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்னதான் காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறுவதில்லை என்பதை போல அவன் அன்னைக்கு கனவு கண்டுட்டான். அந்த கனவு நிறைவேறியதா என்றால் அது நாம் எல்லாம் சேர்ந்துதான் அதற்கான முடிவை சொல்ல வேண்டும். ஆக நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிந்து விட்டோம் என்று அன்னைக்கு வருந்தினான் அல்லவா. வீணை எப்படி போற்றப்படக்கூடியது, அது போலதான் நம்முடைய நாடும் நம்முடைய மொழியும். ஆக எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும் என்று பாரதியினுடைய சிந்தனைகளை நாம் எல்லோரிடமும் விதைத்து செல்ல வேண்டும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்பதை போல அவன் சொன்னதை நாம் நிரூபிக்க வேண்டும். நம்முடைய நாட்டையும் நம்முடைய மொழியையும் நாம் தான் காக்க வேண்டும். தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் அல்லவா காத்தோம் என்பதை போல நாமும் பாரதியினுடைய கொள்கைகளை எல்லாம் நாம் இலக்கியங்களாக மட்டும் பார்க்காமல் நம்முடைய வாழ்வியலாக பார்க்க வேண்டும் என்பதை பாரதி வலியுறுத்தினான். அவர் எழுதிய கவிதைகள் நூலில் மட்டுமல்ல நம்முடைய இரத்தத்தில் ஓட வேண்டும். இவரது கவிதைகளிலே புரட்சி சிந்தனைகள், அரசியல், சமூகம், பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம் ஆகிய பன்முக தலங்களில் ஓங்கி ஒழித்த கவிதைகள், சமூக சூழலை மாற்றி அமைக்க பழமைவாதம், அடிமைத்தனம் மற்றும் பிற்போக்குத்தனத்திற்கு எதிராக தனது கவிதைகளை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தியவர். பாரதியார் ஒரு கவிஞர் அல்ல, அவர் ஒரு காலம். பாரதியார் ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு இயக்கம். பாரதியார் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு புரட்சி. சுடரொளி தந்த தமிழ் கவி பாரதி சொன்ன வழியில் நடந்திடுவோம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும், ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் என்னுடைய இந்த இனிய பொழுதிலே என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் பாரதியார் கவிதைகளில் புரட்சி சிந்தனைகள் என்ற தலைப்பில் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை தமிழாய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் கோ புவனேஸ்வரி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
1: நேரம் 3:04. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: sunflower oil.
1: இனிமையான மதிய வேலை எல்லாரும் பார்த்தீங்கன்னா மதிய உணவு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. குறிப்பாக சம்மர்ன்றதுனால நிறைய பேர் லீவில் தான் இருப்பீங்க. ரிலாக்ஸாக அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நம்ம பண்பலையில் கேட்டு ரசிப்போமா? கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் நீங்கள் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0433-424-2440 இந்த எண்ணுக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே கூட இசையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையோட கஷ்டமும் தெரியாது, சீக்கிரமாக வேலையும் முடிச்சிருவோம், வேலை செஞ்ச திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? சரி, கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. லலிகம்லேருந்து செல்வி சுந்தரம் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சிறைச்சாலை என்ற திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரம் 3:12, காற்றலையில் கானப்பாடி கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களா, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டெல்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்கள் விருப்ப பாடலையும் நீங்கள் வந்து நம்ம பண்பலோட வாட்ஸ்அப் என்னென்ன 0342244304 என்ற நேருக்கு உங்கள் பேர் ஊரோட தட்டச்சு செஞ்சு அனுப்புனீங்கன்னா காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கருவூல காலனியிலிருந்து சித்ரா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. இது அந்த பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ மகாலட்சுமி
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தர்மபுரி.
0: நேரம் 3:19 கேட்டு ரசிச்சிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
5: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
4: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
5: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
4: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.
6: நேரம் 3:26. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆசான் அப்படின்னா காலத்தை சொல்லலாம். கடந்து போன நிமிஷத்தை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து யாருமே வந்து பணக்காரன் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால் இருக்கும்போதே அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அனுபவித்து வாழணும். நல்லதோ கெட்டதோ அந்த நிமிஷத்தை நம்ம அனுபவிச்சிடணும். கடந்து போனதுக்கப்புறம் அந்த நிமிஷத்தை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது இல்லையா. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க எடப்பாடி புலம்பட்டியிலிருந்து தங்கவேல். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, கேட்கலாமா?

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
1: நேரம் 3:32, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் எல்லாமே நம்ம வாழ்க்கையை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் வேகமாக ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம ஏதாச்சும் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம அதில் நம்ம உடல் நலத்தை கவனிக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம உடலை நம்ம யோசிக்கிறதே இல்லை. சத்தானதாக சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை. நேரத்துக்கு சாப்பிட்றோமா அப்படின்றதும் இல்லை. குறிப்பாக அதுவும் ஏதாச்சும் கிளம்பணும் அவசரமாக அப்படின்றப்போ ரொம்ப வேகமாக வண்டியும் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம உயிர் நம்ம கொடுக்குற வேலை அவ்வளோதானா? நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலாம், அதுவும் இல்லாமல் பொறுமையாக போகலாம். அந்த ஒரு நிமிஷம் லேட்டானா எதுவும் மாறிட்டு போகிறது, ஒரு வாய்ப்பு வேணால் தவற விடலாமே தவிர வேறு எதுவும் மாறிட்டு போகிறதில்ல. அடுத்து நம்ம அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும், இல்லை வேறு வாய்ப்புகள் கூட நமக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பயணம் செய்யும்போது, அதுவும் பார்த்திங்கன்னா சாலையில் ரொம்ப வேகமாக போகிறதெல்லாம் தவிர்த்துடணும். எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோமோ அதுவே நம்ம வந்து அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலை மாற்றத்துக்குன்னு நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஓட்டத்தில் அப்படியே போயிட்டுருக்கோ இருக்குமே தவிர நம்ம உடல் நலத்தை கவனிக்காமல் ஒரு கட்டத்தில் நம்ம நிற்கும்போது நம்ம இழந்தது வந்து நிறைய சந்தோஷங்களை இழந்துடுறோம். குறிப்பாக குடும்பங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுது. குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நிறைய நேரம் செலவிடுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைபேசி கூட தான். இப்படி நிறைய கைபேசி கூடயே செலவிடுறதுனால நம்ம மனிதர்களோட பேசுகிற வந்து குறைஞ்சு போச்சு. கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஏற்காட்டிலிருந்து சாந்தகுமார். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதை தொடர்ந்து வருகின்ற 11/5/2026 முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேரம் 3:43 உங்கள் மனதோடு உருவாடி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தற்றல்லி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தற்றல்லியிலிருந்து திவ்ய தர்ஷினி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சீவலப்பெரி பாண்டி என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நேரம் 3:51 கேட்டு ரசிச்சிருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஓமலூர்ல இருந்து மீனா விஜய். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
1: அம்பன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கட் சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் சாவக்காட்டு பாளையம் நெசவாளர் காலனியிலிருந்து சுந்தர் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இந்தியன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.

நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வணக்கம் புவனேஸ்வரி.
1: வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்குங்க புவனேஸ்வரி. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்குங்க. நிறைய குறிப்புகள், நிறைய வினாக்கள் எடுத்திருக்குங்க. நாம கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்கு வந்து நம்ம நேயர்கள் சரியான பதிலை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன தர போறோங்க? நம்ம
1: அவங்களுக்கு பாடல் தான்,
0: பரிசு பாடல். சரிங்க, அவங்க கேட்கக்கூடிய பாடல் நம்ம தர போறோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கடந்த 7 நாட்களுக்குள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பாடல் பெற்றவர்கள் வந்து அடுத்த 7 நாள் கழித்து தான், அதாவது அவங்க பரிசு பாடல் பெற்ற பிறகு 7 நாட்கள் கழித்து தான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். சரிங்க, இப்போ அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசினா எந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம்?
1: அறிமுக நேயர்கள் பங்கேற்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30, மற்றொரு எண் 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் அளிக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-31, மற்றொரு எண் 94-86-65-20-25. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சரிங்க, நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை அருமையா சொன்னீங்க. மேலும் ஒரு தகவல் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடலாங்களா? இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
0: சரிங்கப்பா, நேரடியா நம்ம நேயர்கிட்ட சந்திச்சிடலாங்களா?
1: சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கார்த்திகா பேசுறேன்.
1: கார்த்திகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து?

0: திருப்பூர்ல இருந்து கார்த்திகை பேசுறீங்க, சரிங்களா? சரி, எந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? நாங்க ஒரு இடமோ ஒரு பிரபலமான நபரை பற்றியோ உங்களுக்கு வந்து முதல் நேயருக்கு மட்டும் மூன்று குறிப்புகள் அவரை பத்தி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்களுக்கு ஒரு குறிப்பு தான் தருவாங்க. அந்த நாங்க சொல்லக்கூடிய குறிப்பை வச்சு நாங்க எந்த இடத்தை பத்தியோ இல்ல எந்த நபரை பத்தி சொல்றோம், நீங்க அந்த நபரை சரியா கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா நீங்க கேட்கிற பாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க தவறா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, சரிங்களா? சரி, முதல் மூன்று குறிப்பு உங்களுக்காக சொல்லிடலாங்களா?
1: இவர் வந்து ஒரு ஓவியர், கலைப்பள்ளியில் பட்டம் பெற்றவர். இவர் வந்து ஒரு சிறந்த ஓவியர் அப்படிங்கிறதுக்காக ஒரு விருதும் வாங்கியிருக்காரு. யாரா இருக்கும்னு உங்களால யோசிக்க முடியுதுங்களா?
0: என்ன கார்த்திகா சொன்னீங்க?
1: அவங்களுக்கு டக்கு ஞாபகம் வரல.
0: டக்கு ஞாபகம் வரலன்றீங்களா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். நீங்க தெரிஞ்சிக்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா, முதல் மூன்று குறிப்பை வச்சே உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுங்களா?
0: இப்ப இருக்காருங்க ஐயா, அவரு இருக்காரு. பாடல் கூட வரும் இல்லீங்களா, ரவிவர்மன் எழுதாத கலையோ
2: அப்படின்ட்டு.
0: தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை புதூர்.
0: துறை அண்ணாமலை புதூர், அருமை. சரி சொல்லுங்க துறை, பதில் சொல்றீங்களா? மேலும் ஒரு குறிப்பு உங்களுக்கு, சரிங்களா? இவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து பத்திரிகையில வேலை செஞ்சிருக்காருங்க, பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லலாம்.
3: பத்திரிகையாளர்களா?
0: இப்ப இருக்காருங்க.
1: முயற்சி செய்யுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க. எந்த ஓவியரா இருக்கும்
3: அப்படின்னு
0: தொடர்ந்து வானொலியை கேளுங்க, அதுக்குண்டான பதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
6: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
10: ஸ்ரீனி சார், நீங்களா?
11: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
12: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965253999.
0: நான்கு மணி பத்து நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள்.
1: உங்களுக்கு ஓவியம் எல்லாம் வரையற பழக்கம் இருக்குங்களா?
0: மிகவும் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க புவனேஸ்வரி. இப்போ ஓவியம் பார்க்கிற பழக்கம் இருக்கு. அருமையா வரைஞ்சிருக்காங்க. இது எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு என்னுடைய ஏழாம்

0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எனக்கு கலர் அடிக்க தெரியும்.
0: கலர் அடிக்க, யாராவது வரைஞ்சு கொடுத்து அது கலர் அடிப்பீங்க. கலராவது பாக்குற மாதிரி அடிப்பீங்களா?
1: அது அடிப்பேன்.
0: அது பரவாயில்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா வரைஞ்சவங்களை காப்பாத்தணும் இல்லைங்களா?
1: நிச்சயம்.
0: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இனிப்புல இருக்கீங்க,
0: பேசலாம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டி பீமராஜ்மா.
1: ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டம்மா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுமா.
1: உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா?
2: ஆமாம்மா.
1: இவர் வந்து டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்து எழுதியிருக்காரு.
2: குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ரவிசங்கர் ராவல்.
0: குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ரவி.
1: எந்த குறிப்பை வச்சு இந்த விடை சொல்றீங்க?
2: நீ சொன்ன குறிப்பு
0: தான்.
1: தவறான பதில்.
0: அடுத்த நேயர் வணக்கம், பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து? வரைஞ்சவர் ஓவியர் இல்லீங்களா? அதனால அந்த காமிக்ஸ் புத்தகங்களுக்கு வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சு கொடுத்திருக்காரு. அது பொம்மை பொம்மையா இருக்கு, நம்ம பாத்துருப்பாங்க நிறைய.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதுக்காக நிறைய ஓவியம் வரைஞ்சு கொடுத்திருக்காரு.
1: உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா? இவர் வந்து ஒரு ஓவியர் சொன்னோம் இல்லையா, இவர் வந்து ஒரு பத்திரிகையாளரும் கூட.
4: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: நான்கு மணி 15 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.
11: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
0: சரிங்க புவனேஸ்வரி, நம்ம நேயர்கள் வந்து நிறைய தேடிக்கிட்டே இருக்காங்க, நிறைய முக்கியமான குறிப்புகள் சொல்லி

0: இருக்குங்க. இப்போ அடுத்ததாக ஒரு குறிப்பு தயாராக வைங்க, ஒரு நேயர் வரப்போறாரு, அவருக்காக அந்த குறிப்பை கொடுத்துடலாம், அவராவது பதில் சொல்றாரா அப்படின்னு
1: பார்க்கலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் பாப்பர்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
1: நவீன், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா?
0: நவீன் கரெக்டா சொல்லிடுவாரு.
1: கரெக்டா சொல்லிடுவாருங்கிறீங்களா?
2: தெரியல, ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: அப்படிங்களா? முக்கியமான குறிப்பு உங்களுக்கு சொல்லிடலாங்களா? அந்த தலையங்க விளக்கப்படங்கள் வரைபவர் இவர் பத்திரிகையில. இந்த தலையங்க படம் நிறைய வரும் இல்லைங்களா செய்தித்தாள்ல? அதுக்கு உண்டான விளக்கப்படங்கள் வரைபவர் இவர். அதுல வந்து மிகவும் பிரபலமானவர்னு கூட சொல்லலாம் நம்ம.
2: ஒருத்தர்
1: சந்திப்போம். அவர் ரொம்ப மிக முக்கியமான குறிப்பவே கொடுத்துட்டாரு.
0: வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து?
0: முக்கியமான குறிப்பு உங்களுக்காக சொல்லுங்களா? இந்த இணையவழி குற்றவாளிகளை அடையாளம் காட்டியவர் இவர். அந்த ஆன்லைன் மோசடி எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லீங்களா, அது குறித்து இவர் அடையாளம் காட்டியவர்.
1: தொடர்ந்து
0: கேளுங்க, நாங்க நினைவுபடுத்துறோம் உங்களுக்கு, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
3: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகரம் மெயின் ரோடு தருமபுரி.
4: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
4: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
3: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
4: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
3: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், Electronics and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் M.B.A. போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம். ம், விடை தெரிஞ்சதுங்களா?
1: புளிச்சார் விருது பெற்றவர் அப்படின்னு நாங்க சொல்லலைங்க, இணைப்புல வந்த ஒரு நேயர் சொன்னாரு. சரி, உங்களுக்கான முக்கியமான குறிப்பு சொல்லிடலாங்களா? இது வந்து அந்த ஆன்லைன் மோசடி குறித்து எழுதியவர்ங்கய்யா. இணையவழி குற்றவாளிகள், இணையவழி குற்றவாளிகளை அடையாளம் காட்டியவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆன்லைன் மோசடி குறித்து எழுதியவர் அப்படின்னு
2: சொல்லியிருக்கேன்.
1: ஏற்கனவே டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்து எழுதியவர் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சொல்லியிருக்காங்க. ஆர்கே ஆனந்த். புவனேஸ்வரி நாங்க எதை கன்ஃபார்ம் பண்ணலீங்கய்யா, நீங்க மறுபடியும் கூட யோசனை பண்ணலாம். அந்த சுபர்ணா சர்மா, ஆர்கே ஆனந்த் இவங்க இரண்டு பேருக்கும் 2026 ஆண்டுக்கான புலிச்சர் விருது கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வச்சு இவர் ஆர்கே ஆனந்த் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமாங்கய்யா உங்களுக்கு? அடுத்து நேர்காய்க்கு.
0: சரியா இருந்தா,
1: சரியா இருந்தா உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும். சரியா இல்லையா நம்ம யோசனை பண்ணி சொல்லலாங்களா உங்களுக்கு? இணையவழி குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புத்தகத்திற்காக தான் உங்களுக்கு வந்து அந்த புலிட்சர் விருது. இதுல இவர் என்ன, ஓவியம் எல்லாம் அருமையா வரைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காக, ஓவியம் பிளஸ் அந்த விளக்க படம் இதெல்லாம் நிறைய வரைஞ்சிருக்காருன்றதுக்காக இவரும் இவருக்கும் அந்த சுபர்ணா சர்மா அப்படின்றவங்களுக்கு இருபது பேருக்கும் சேர்ந்து 2026 புலிட்சர் விருது கொடுத்திருக்காங்க. புவனேஸ்வரி சொல்லுங்க. மதுரை சோமசுந்தரம், சண்முக
0: சண்முக சுந்தரம்,
1: என்ன பாடல் வேண்டும்
2: உங்களுக்கு?
1: கில்லி இருந்துங்களா?
0: மதுரையில எந்த ஊர் நீங்க? சரிங்க ஐயா,
1: கோயில் பக்கமே இருக்கீங்களா? சரி, அப்ப வந்தா உங்களை பாக்கலாம். நம்ம மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணும்போது உங்களையும் தரிசனம் பண்ணிடலாம். நிச்சயமா வரும்போது உங்களுக்கு தொலைபேசி மூலமா அழைப்பு கொடுக்குறங்க. நன்றிங்க எனக்கு வந்தமைக்கு.
0: இவர் வந்து ஒரு ஓவியர் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். இவர் வந்து கலை பள்ளியில பட்டம் பெற்றவர், சிறந்த ஓவியர் விருதுனை வாங்கியிருக்காரு. முக்கியமான பத்திரிகைகளுக்கு அட்டை படங்கள்லாம் வரைஞ்சவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
1: ஒரு புத்தகம், அந்த வார பத்திரிகை, மாத பத்திரிகை, அந்த முன்பக்க அட்டையில வர படம் வந்து ரொம்ப முக்கியம்.
0: அதை பார்த்தே நிறைய பேர் வாங்குவாங்க. அதுல வந்து உறைஞ்சவர் இவரு.
1: சரி,
0: ஆன்லைன் மோசடி குறித்து எழுதியிருக்காரு, அப்புறம் டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்தும் எழுதியிருக்காரு. இவர் வந்து அந்த இணையவழி மோசடி அதை பத்தி எல்லாம் கூட வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் இவர் ஒரு பத்திரிகையாளர் நம்ம சொல்லியிருந்தோம். சிறந்த கலைஞருக்கான விருது வாங்கியிருக்காரு. காமிக்ஸ் புத்தகங்கள்லாம் வந்து இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. இவரோட ஓவியங்கள் வந்து நம்ம பார்க்கலாம்.
1: விளக்கப்படம் அப்படின்னா, அந்த மாதிரி இணையவழி குற்றவாளிகளை அடையாளம் காட்டியவர் தனது எழுத்துக்கள் அந்த ஓவியங்கள்
0: மூலமாக
1: ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகத்துக்காக தான் அந்த புலிட்சர் விருது வாங்கியிருக்காங்க. முக்கியமான தகவல்
0: ஆர்கே ஆனந்த்.
1: இப்ப நம்ம நேயர் கேட்ட பாடல், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
8: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
10: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஹரூர்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
11: அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: இனி நேற்று இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள், காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்திடும் நிகழ்ச்சி அது. இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
12: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
13: இனிய நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நேயர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நேரலை நிகழ்ச்சி அது. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க.
12: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
13: சொல்லுங்க புவனேஸ்வரி, இப்ப அருமையா ஒரு நபரை பத்தி
14: கேட்டாங்க, நாம வந்து உங்களுக்கு ஓவியம் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க
13: இல்லையா, பார்க்க தெரியும்
14: பார்க்க தெரியும் சொன்னீங்க. அதனால இப்ப ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு பேனா எடுக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஓவியம் வந்து வரையறது எப்படின்னு சொல்ல போறேன்.
13: சரிங்க, இப்ப இந்த ஓவியம் அப்படின்னு முதல் முதலா ஒருத்தர் ஓவியம் வரைய சொன்னா என்ன வரைவாங்க அதிகபட்சமா?
14: அதிகபட்சமா என்ன குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மழை போடுவாங்க, ஒரு சூரியனை போடுவாங்க, ஒரு காக்கா போடுவாங்க, அப்புறம் ஒரு முக்கியமானது ஒண்ணு போடுவாங்க, மரம்.
13: மரம், ஓ, இயற்கை காட்சி, பக்கத்துல ஒரு வீடு,
14: வீடு அப்புறம் வந்து ஒரு ஓடை, ஒரு கப்பல், என்ன வேணாலும் போட்டுக்கலாம்,
13: முடிஞ்ச ஒரு வாத்து இருக்கிற மாதிரி அப்படி ஏதோ ஒண்ணு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரத்துல அவர்கள் ஒரு சில மனிதர்கள் வரைவாங்க இல்லைங்களா, அவங்களே பாத்தீங்கன்னா நம்ம கார்டூன் சேனல் மாதிரிதான் இருப்பாங்க, அவங்க வரையக்கூடிய மனிதர்கள் ஓவியம். இப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சொல்ல போறோங்க அப்படின்னு நீங்களே சொல்லிருங்க நம்ம நேயர்களுக்கு.
14: நம்ம ஏன் சொல்லறோம் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு மரத்தை பத்தி தான் நம்ம கேட்க போறோம்.
13: ஓவியரை கேட்டங்க, ஓவியர் வரைஞ்ச மரத்தை பத்தி கேட்க போறோம்.
14: அவர் வரைஞ்ச மரம்னு சொல்ல முடியாது, இது நிஜமான ஒரு மரம். இது எந்த மரம் அப்படிங்கறதுதான் நம்ம கேட்க போறோம். நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு நேயர்கள் வந்து அந்த மரத்துடைய பெயர் சொல்லணும்.
13: ஒரு நேயர் இருக்காரு, பேசிடுவோம். வணக்கம்.
14: வணக்கம்.

0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
1: ரகுபதி.

0: பழமையான மரம்.
1: அப்படி இருக்கீங்களா?
0: ஐயா இல்லைங்க ஐயா.
2: ரகுபதியே தவறான பதில் நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: சரிங்க, துரைசாமி ஒரு மரத்தை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? அது என்ன மரமா இருக்கும் சொல்லுங்க. நீங்க என்னங்க?
0: நம்ம வந்து ஒரு மரத்துடைய குறிப்புகள் கொடுக்கறோம், அந்த மரத்துடைய பெயர் என்ன அப்படிங்கறத நாம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு குறிப்பு தரலாங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 6 மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இலைகளே இருக்காதான்.
2: இலையுதிர்கால மாதிரி
0: இலை எல்லாமே விழுந்துரும். 6 மாசத்துக்கு தான் இலை இருக்கும், 6 மாசத்துக்கு வந்து இலை இருக்காது. என்ன மரம்? இல்லைங்க ஐயா, தவறான பதில்.
2: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: சரிங்க துரை ஐயா, பதில் சொல்றீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: சரிங்க, இந்த மரத்தோட தண்டு பகுதியில நிறைய தண்ணீர் இருக்குங்க ஐயா, சேமிச்சு வைக்கும்.
4: வாழைமரம்.
0: வாழைமரம். நீங்க தண்ணீர் சொன்னீங்க இல்லையா?
2: ஐயா, தண்ணீர்னா மிகப்பெரிய அளவு தண்ணீர் இருக்கும், குறைஞ்ச மாதிரிலாம் இல்ல, நிறைய தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கும் அது.
0: ஆமாங்க ஐயா.
4: கத்தாழை.
0: இது வந்து ரொம்ப மிக உயரமான மரம் அப்படிங்கறத நம்ம ஒரு குறிப்பாவே சொல்லியிருந்தோம்.
2: உயரமான மரம்.
4: உயரமான மரம்.
2: தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
5: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

0: சன்ஃப்ளவர் ஆயில். 4:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25.
1: மற்ற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25.
0: இணைப்பில் இணையும் மருத்து நேயர் வருக. வணக்கம்.
2: இருவருக்கு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம்.
2: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க. வணக்கம் சந்திரசேகர், பதில் சொல்றீங்களா?
2: வணக்கம்.
0: எனக்கு ஒரு குறிப்பு சொல்றீங்க பாருங்க. இந்த மரம் பார்ப்பதற்கு தலைகளாக இருப்பது போல் தோன்றலாம்.
2: தலைகளில் இருக்கிறது போல இந்த மரம் இருக்கும்.
0: அந்த மரம் இருக்கு பாக்கிறதுக்கு.
3: பாக்கிறதுக்கு
2: ஒரு ஒயிட் யூகலிப்டஸ். அந்த மரம்
3: யூகலிப்டஸ் எப்படி உங்களுக்கு
0: தலைகளா இருக்கும் இருக்குங்களா? தலைகளாக நடப்பட்டது போல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நேரம் அப்படி இருக்குமா இல்ல சாயந்தர நேரத்தில் மட்டும் தெரியுமா ஒரு சிலருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அடுத்த நேரம் சந்திப்போம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
4: சந்திரன் டெய்லர்.

0: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
1: மேலும் ஒரு குறிப்பு.
0: மேலும் ஒரு குறிப்புங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம், இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மரம். அங்கேருந்து தான் இந்த மரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து ஒரு அந்த நாட்டுகளுடைய ஒரு தாய் மரம்னு இதை சொல்லலாம்.
1: பாக்குமரம்.
0: இல்லைங்க ஐயா, தவறான பதில்.
2: அடுத்த நேயர் வணக்கம். சரிங்க, சங்கர் சொல்றீங்களா பதில்? மேலும் உங்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு நான் சொல்ல போறேன். இந்த மரம் வந்து இந்தியாவிலே இருக்குங்க ஐயா.
1: மூங்கில் மரம்.
2: மூங்கில் மரம். இல்ல இல்ல, அவங்க இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, பாருங்க, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் தான் இந்த மரம் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அங்கிருந்து பரவி வந்தா மற்ற நாடுகள்லயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான பதில். நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: இந்தூர்ல
0: இருந்து யாருங்க ஐயா பேசுறீங்க? ரத்னவேல். ஐயா, உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுங்களா? மேலும் ஒரு குறிப்புங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து மத்திய பிரதேசத்துல, ஹைதராபாத்ல, இங்கெல்லாம் வந்து நீங்க அந்த மரத்தை பார்க்கலாம்.
1: அப்படிங்களா? சரி சரி மேடம்.
0: நன்றி.
2: அடுத்த நேயரை சந்திப்போம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் மொடகுருஜி சினியம்பாளையம் சரவணன்.
2: சொல்லுங்க சரவணன், பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: இந்த மடாஸ்கர் ஆப்பிரியாங்காட்டி மிச்சா, எனக்கு வந்த குறிப்பு வந்து பெருக்க மரம், பாப்பர புளிய மரம்னு வருது. அதுல 9 இனங்கள் உண்டுங்கிறாங்க. பாவோ பாப் இனங்களா?
2: அப்படிங்களா?
3: அந்த மாதிரி வருது எனக்கு. இந்தியாவிலும் இலங்கையிலும் சில இடங்கள்ல காணப்படுதுன்னு போட்டிருக்கான்.
2: மிகவும் சரியான பதில். இந்த மரத்தோட தண்டு பகுதியில 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை சேமித்து வைக்கும் திறன் கொண்டதா இந்த மரம். இந்த மரத்தை பாக்கிறதுக்கு வந்து
3: சிம்பாவேல பாத்தீங்கன்னா, மரந்த குனிஞ்சு 40 மனிதர்கள் அதுல வசிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்கான்.
0: இந்த மரம் வந்து ஆப்பிரிக்கா மக்கள் பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு வாழ்க்கை மரம் அப்படின்னே சொல்றாங்களாம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, தண்ணீர் டேங்க் மரம் அப்படின்னு.
2: 1 லட்சம் லிட்டர் டேங்க்
0: தண்ணில, 1 லட்சம் லிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சரியான பதில் சொல்லிட்டீங்க ஐயா. உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை. இசைக்கடவுள் இசைஞானி இளையராஜா இசையில ஏ ஒரு பூஞ்சோலை ஆளானதே.
2: சரிங்க, நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நன்றிங்க.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
9: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
10: அப்பா,
9: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
11: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
12: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: பாவோ பாப் மரம் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா பதில் சொல்லிட்டாரு. இதனுடைய மேலும் சில குறிப்புகள் நம்ம சொல்லிடலாம். இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 2000-5000 ஆண்டுகள் வரை இது வந்து வாழக்கூடிய ஒரு மரம். மிகவும் பழமையான மரம், உயரமான மரம். இது வந்து ஒரு வருடத்திற்கு

0: ஆறு மாதங்கள் வந்து இலை இருக்கும், ஆறு மாதங்கள் வந்து இலை இருக்காது. இது வந்து ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், அப்புறம் ஆஸ்திரேலியா, இதெல்லாம் வந்து இந்த நாடுகள்லாம் இதை தாய்மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா தார் மாவட்டத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டையில் இந்த மரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மரத்தோட தண்டு பகுதியில் 100,000 லிட்டருக்கு அதிகமான தண்ணீரை இது வந்து சேர்த்தி வைக்கும்.
1: மழைக்காலத்தில் உறிஞ்சி வச்சுக்கலாம்.
0: ஆமாம், ஒரு
1: கிட்டத்தட்ட ஒரு ஒட்டகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்,
0: அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது அதனால் இது ஆப்பிரிக்காவில் இது அதிகமாக இருக்குது. ஆப்பிரிக்க மக்கள் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா இது அவங்களுடைய வாழ்க்கை மரம் அப்படின்னே இதை சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, தண்ணீர் டேங்க் மரம் அப்படின்னு அதை செல்லமாகவும் சொல்கிறாங்க.
1: இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய பழம் வந்து ரொம்ப சத்தான பழம் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஆமாம், அதனுடைய இலைகள் கூட பார்த்தீங்கன்னா வைட்டமின் சியை வந்து அதிகமாக
1: இருக்குது.
0: அப்புறம் நீண்ட காலம் வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு மரம்.
1: சரிங்க, இவ்வளோ சிறப்புக்குரிய அந்த மரத்தோட பெயர் மறுபடியும் கேட்கணும் ஆசைப்படுறேன்.
0: பாவோபாப் மரம்.
1: நம்ம மதன் பாப் அப்படின்னு ஒரு நடிகர் தரலாம், அந்த மாதிரி பாவோ பாப் அப்படின்ற மரம். சரிங்க, நம்ம நேயர்கிட்ட பாடல கேட்டுலாங்களா?
2: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
3: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
2: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
3: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
8: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, Artificial Intelligence and Machine Learning, Biomedical Engineering, Aeronautical Engineering, B.Tech, Computer Science and Business Systems, Petrochemical Technology, உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: For admission, contact 9965523999.
7: பரவச உலகம், Amusement Park, Salem. இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், Amusement Park, மல்லூர், சேலம்.
8: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு.

0: தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 இடங்களுக்கு TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக இம்மாதம் 29 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
5: சொல்லுங்க புவனேஸ்வரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டு இல்லைங்களா?
6: ஆமா,
5: இன்னைக்கு 2 வினாக்கள் கேட்டங்க விடுதலை மக்களுக்கு, 2 பத்தி குறிப்பு கொடுத்தீங்க இல்லைங்களா? முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த புலிச்சர் விருது வாங்கின ஆர்கே ஆனந்த் அவங்களை பத்தி கேட்டங்க. இவர் வந்து ஒரு ஓவியர், கலைப்பள்ளியில் பட்டம் பெற்றவர், சிறந்த ஓவியர்க்கான விருதினை பெற்றவர். இந்த ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கண்காணிப்பு, இணைய வழி மோசடி, இதை பத்தி எல்லாம் எழுதினவரும் அந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சவர் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஒரு புத்தகம் எழுதினாங்க, அந்த புத்தகத்துக்காக தான் அந்த புலிட்சர் விருது கொடுத்தாங்க.
6: இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவோபாப் மரம், அதை பத்தி நம்ம கேட்டிருந்தோம். அது வந்து ஒரு பழமையான மரம், உயரமான மரம் சொல்லியிருந்தோம். 2,000 to 5,000 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரம். இது வந்து ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு மரம். ஆப்பிரிக்கா மக்கள் வந்து வாழ்க்கை மரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு செல்ல பெயர் வந்து தண்ணீர் டேங்க் மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய இந்த பழங்களில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதனுடைய இலைகளில் கூட வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
5: சரிங்க, இன்றிரவு 8 இளம் தென்றல் என்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில், அதே போல் இன்றிரவு 10 சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ₹600, ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு ₹300 ஆகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்களுக்கான மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77, மற்றொரு எண் 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களிலோ ug.admissions@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளமறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான மேலும் விவரங்களுக்கு 98 65 70 35 37, மற்றொரு எண் 94 42 02 99 13 என்ற அலைபேசி எண்களிலோ agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம்.
1: நிறைவுக்கு வருகிறது விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
2: புவனேஸ்வரி இளங்கோ
1: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:05. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: மருத்துவமனை சேலம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
3: இனிமையான மாலை வேளை உங்களை இன்னும் உற்சாகப்படுத்த வருகிறது நம்ம பண்பலையில மாலை தென்றல். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: ஏய் தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டெம் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
4: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி
9: சரி. மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: Viking Bunions and Briefs.
1: நேரமாலை 5:15 கேட்டு ரசித்திருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தென்றல் நிகழ்ச்சியில உங்க மனசை வரக்கூடிய பாடல்களா வளம் வர காத்துட்டு இருக்கு. ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சத்ரியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதாவோட குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
5: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
6: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசெரி, ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
7: பதாய நியாய விபாக் பாரத சர்க்கார் ने गरीब और जरूरत मंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
8: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
7: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
8: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
7: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
11: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
10: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
12: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் மாலை 5:24 கேட்டு ரசித்திருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
0: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
8: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
9: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடு

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

நேரமாலை 5:32 கேட்ட ரசித்திருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் மனதை வருடும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் செம்பருத்தி என்ற திரைப்படத்தில் இருந்து. இது உங்களுக்காக

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நேரமாலை 5:39 கேட்டரஸ்டுக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் மௌன ராகம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், ஜேஇஇ கிளாஸ், ஏஐ அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: 35 வருடம் நம்

0: நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
2: For admission, contact 9655233999.
3: நேரமாலை 5:47, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் நீதியின் மறுபக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: நேரம் மாலை 5:53 கேட்டிருக்கும் இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்தில் இருந்து

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9484250076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
3: நேர்களை, நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2 தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.

0: பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: இன்று இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலை தரிசிக்கலாம்.

திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலை தரிசிக்கலாம். மூலவராக பகவான் மகாவிஷ்ணு வீற்றிருக்கிறார். இக்கோவிலில் மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்த சயனம் எனப்படும் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். கோவிலின் தென்புறம் பிரகாரத்தில் யோக நரசிம்மனும், சன்னதிக்கு முன்னால் ஹனுமானும், சன்னதிக்கு பின்னால் கிருஷ்ணனும் காட்சி தருகின்றனர். ஹனுமான் மீது சாத்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவதும் இல்லை, கெட்டுப்போவதும் இல்லை. பத்ம தீர்த்தத்திற்கு அருகில் திராவிட கட்டடக்கலை மரபில் 7 அடுக்கு கொண்ட கோபுரமும் உள்ளது. திருவாங்கூர் நிலப்பகுதியின் இறைவனாக இன்றும் ஸ்ரீ பத்மநாபர் போற்றப்படுகிறார். இந்த பத்மநாப சுவாமி கோவிலில் மட்டும் ஈசன் 3 நிலைகளிலும் இருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். கர்ப்பகிரகத்தில் இருக்கும் மூலவரை 3 வாதில்களில் இருந்து பார்க்கும் பொழுது அவர் சயனித்துக் கொண்டும், நடுவாயில் வழியாக பார்க்கும் பொழுது நின்று கொண்டும், உற்சவங்களின் பொழுது திருவீதி உலாவில் பல்லக்கில் கொண்டு செல்லும் உற்சவமூர்த்தி அமர்ந்த நிலையிலும் காணப்படுகிறார். இந்த கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தூண்கள் அனைத்தும் அழகிய நேர்த்தியான சிற்பங்களில் மனம் கவரும் வகையில் அலங்காரத்துடன் அமைந்துள்ளது. கோவிலின் கர்ப்பகிரகத்தில் ஐயன் மகாவிஷ்ணு, அனந்தன் அல்லது ஆதிசேஷன் என வணங்கப்படும் நாகப்பாம்பின் மீது சயனத்திற்கும் நிலையில் இறைவன் பள்ளி கொண்டுள்ளார்.

0: நாகத்தின் முகம் மேல் நோக்கியும் ஈசனின் இடது கையில் விளங்கும் தாமரை மலரின் இதமான நறுமணத்தை ஆனந்தமாக சுவாசிப்பது போல தோன்றும். மகாவிஷ்ணுவின் இரு தேவிகளான ஸ்ரீதேவி பூதேவி அவருடைய இரு பாகங்களிலும் வீற்றிருக்க காணலாம். கோவிலின் கர்ப்பகிரகம் ஒரே கருங்கல்லால் செதுக்கப்பட்டதாகும். இக்கோவிலில் ஐப்பசி திருவிழா அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும், பங்குனி திருவிழா மார்ச் ஏப்ரல் மாதங்களிலும், 9 நாட்களுக்கு நீடிக்கும் நவராத்திரி பண்டிகையும் இங்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இவற்றையெல்லாம் காண கண்கோடி வேண்டும் என்பதே நிஜமாகும்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக்கு.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தேனிசையால் தேனமுதை வழங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுத்தான் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
6: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS, IPS கல்வி நிறுவனங்கள், மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், ஆரூர்.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 இடங்களுக்கு TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக இம்மாதம் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
11: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
12: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: ஃபார் டீடைல்ஸ், தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
13: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
14: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
15: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்து.

0: புதுப்பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காற்றின் மொழியை செவியின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுத்தான் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று

0: பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேகா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேகாவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேகாவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும், அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர் மும்பையிலிருந்து வந்த

0: இண்டியோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2 நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறவுள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று வீசிக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரும் மாலை 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, இந்திய அணுசக்தி துறையின் கீழ் இயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் 11 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், இன்ஜினியர் 2, டிரேட்ஸ்மேன் 3, சயின்டிபிக் ஆபீசர் 1, நூலக பயிற்சியாளர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 11 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தால் பிரிவு வாரியாக 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது 18 முதல் 20

18 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வயது வரம்பானது 16/5/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 16/5/2026. மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சிஎஸ்ஐஆர் இன் கீழ் செயல்படும் செல்லுலர் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் 28 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் டெக்னீசியன் பிரிவில் 23, டெக்னிக்கல் ஆபிசர் பிரிவில் 4, டிரைவர் பிரிவில் 1 என மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தால் பிரிவு வாரியாக 10 வகுப்பு ஐடிஐ எம்எஸ்சி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு என்று பார்த்தால் 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 26/5/2026 படி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/5/2026. மேலும் விவரங்களுக்கு ccmb.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய விமானப்படையில் 47 காலியிடங்கள் உள்ளன. அதன் விவரம் ஏர் ஆபிசர் கமாண்டிங் பிரிவில் கிளர்க்கில் 35, ஹிந்தி டைப்பிஸ்ட் பிரிவில் 9, டிரைவர் 3 என மொத்தம் 47 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 25 வயதுக்குள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வயது வரம்பானது 31/5/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் விவரங்களுக்கு indianairports.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்திய ரயில்வே அமைச்சகத்தில் உள்ள இர்கான் நிறுவனத்தில் காலியாக உள்ள 4 ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு irkan.org என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து டில்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள நான் டீச்சிங் பணியிடங்களுக்கு டெப்டி ரிஜிஸ்டார், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார், செக்ஷன் ஆபிசர், புள்ளியியல் அலுவலர், புரோகிராமர் என 32 இடங்கள் உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க வயது 50 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/5/2026. மேலும் விவரங்களுக்கு slbsrsv.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திருக்கு. நேரம் மாலை 6:45. தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தியில் 168 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சேலத்தில் 36.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர்

வெப்பநிலையம் பகுதியில் 21.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 11.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள்.

0: நேரம் 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்கலாம் உள்ளூர் விழா நிகழ்ச்சியில் முதலாவதாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதை தொடர்ந்து வருகின்ற 11/5/2026 முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு

0: தருமபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக, ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையானது வருகின்ற 29/5/2026 வரை இணைய வழியில் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். இக்கல்லூரியின் குறியீட்டு எண் 1031022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA இங்கிலீஷ், BCOM, BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாணாக்கர் சேர்க்கை உதவி மையம் இக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணாக்கர்கள் இக்கல்லூரியை அணுகியோ அல்லது 9176501776 மற்றொரு எண் 9566492422 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, இந்தியன் ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 30 வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC/ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பம் தொடங்கும் நாள் வருகின்ற 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க www.rrbchennai.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டத்தில் பெயர் பதிவில்லா பிறப்புச் சான்றிதழில் பெயரை பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் பெற 26/9/2026 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்யலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்யலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதாக கால அவகாசம் வருகின்ற 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரினை பதிவு செய்து பிறப்பு சான்றிதழ் பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம். பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: வணக்கம்.
2: இந்த ராமச்சந்திர கவியாருடைய பாடல்கள் எல்லாமே இவர் அனைமா 16-17 நூற்றாண்டு அல்லது இவரை பற்றிய குறிப்புகள் அது தெரியல, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் எழுதின பாடல் எல்லாமே அருமையாக இருக்கும். நல்லா சொன்னால் அங்கத சுவை, சமுதாய அங்கதம்ங்கிறது இவருடைய கவிதையை வச்சு தாங்க சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாரையும் போகிற போக்கில் அழகாக கேள்வி பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். அதே நேரத்தில் நமக்கு வர கஷ்டங்களையும் அப்படியே ஒன்று சேர்த்து சொல்லுவார். எப்படி? இப்போ உதாரணமாக நான் எங்கள் அப்பாட்ட என்ன ஒரே நேரத்தில் முடி வேலையை சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஏ, எல்லா வேலையும் தான்டா பார்க்கணும், பார்க்குறப்ப கஷ்டம் வரும், போகிறப்ப சிரமம் இருக்கும், அதெல்லாம் சமாளித்து தாண்டா போகணும் சொல்லிட்டு வேகமாக அந்த பாட்டை சொல்லுவாருங்க. ஆயின மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மாயீரம் போகுதென்று விதைகொண்டோட, வழியிலே கடங்காரர் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டொருவர் எதிரே செல்ல, தல்லொன்னா விருந்து வர சர்ப்பம் தீண்ட, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்களோ தச்சனைகள் கொடுவென்றாரே. இந்த கடைசி வார்த்தையை நான் அப்புறமே சொல்றேன். அதாவது நம்ம கிடக்கிற நம்ம பொழப்பே அதுக்கு மேல இருக்குமா? அந்த நேரத்துல வந்து சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுல என்ன, இது இதுல வர்ற துன்பம் எல்லாம் என்னன்னு பாருங்களேன். ஏடா கால நேரத்துல இதெல்லாம் சொல்றான்னு நினைக்காதீங்க, இதை நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். அதாவது சாந்தி நிலையம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஜெமினி கணேசன் கதாநாயகன், அவருக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில மறைக்கப்பட்ட பகுதியில நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அவர் அந்த குழந்தைகளோட காஞ்சனா அந்த கதாநாயகி வந்த உடனே ரொம்ப அழகா அந்த வீடே இல்லமே மாறி பிரமாதமான பாடலோட இசையோட வாழ்க்கையினுடைய அந்த புது பூக்கு வர மாதிரி அந்த வீடு போத்துரும் அப்படியே அழகா. அப்ப அவர் தன்னுடைய சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்த ஓடுனா புளி துரத்துச்சு, அப்ப புளிக்கு பயந்து அவன் வந்து ஒரு இதுக்கு ஓடுறப்போ ஒரு கிணத்துக்குள்ள விழுக தெரிஞ்சான். அந்த நேரம் ஒரு கொப்பு வந்து அவன் தடுத்து அதை பிடிச்சிட்டு இருந்தான். கீழே பார்த்தா பாம்பு, மேலே பார்த்தா மரங்கொத்தி அதை போட்டு கொத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு தேன்கூடு உடஞ்சி அதுல ஒரு தேன் துளி வந்து அவன் நாக்குல பட்டுச்சு. அப்படித்தான் சில நேரங்கள்ல நம்ம அந்த இன்பத்தை ரசிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதையே பின்னாடி விக்ரம் வேதான்னு நினைக்கிறேன் அந்த படம், நம்முடைய விஜய் சேதுபதி சொல்லுவாருங்க வேகமாக தன்னுடைய அந்த டைலாக் டெலிவரியில் சொல்லுவார் இத்தனை கஷ்டம் இருக்குன்னு. இதே போல கஷ்டத்தை இதில் சொல்கிறாருங்க. ஆயின, அதாவது கிராமத்தில் பசுமாடு கண்டு போடுறப்ப அந்த வீடே பதறி நின்று இருக்குங்க. அதுவும் கண்டு முன்கால் இரண்டும் தலையும் சேர்ந்து வெளியே வந்தால் தாங்க சுகப்பிரசவம் மாட்டுக்கு. பின்கால் வந்துருச்சுன்னு வைங்க, மாடு படுற பாடும் கண்ணுக்குட்டி கத்துற கத்தும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாரும் அழுவோம், நாங்கள்லாம் ஒரு நாள் சாப்பிடாமல்லாம் உட்காந்துருக்கோம். மழை பெய்யும் அந்த நேரத்தில், அவர் போய் கூட்டுருவோம், பால் கறக்கிற போய் கூட்டுருவோம், இப்படியாவது இது பண்ணுங்க, அதுக்கு தண்ணி வைங்க, இது பண்ணுங்க, வெந்நீர் ஊற்றுங்க அப்படின்னு குடும்பமே உட்காந்துருப்போம். கண்ணுக்குட்டி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மனித வாழ்க்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சமாளிச்சுக்கிட்டு, எப்பா கண்ணுக்குட்டியை பிடிச்சி அப்படி கேட்டு பிதா இது பண்ண, இந்த செவரு காலை கூப்பிட்டு இது பண்ணப்பா, பார்க்க சொல்லு, தண்ணி போய் விதை போட்டு வந்துருப்பா, அம்மாவை கூட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, தம்பியை பார்ப்பா, நீ பாரு, டேய் அவன் வீட்டு கால் போனியா, அந்த பாம்பு அடிச்சாச்சா, ஐயா நாளைக்கு காலில் கொண்டு வரி கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே விதைய கொண்டு போடலைன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆண்டுக்கான பருவந்த வரி போகுங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறத விட்டு போயிருமா இல்லையா. இதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையாக இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் சாகசங்கள் பார்த்தாங்க. ஜேம்ஸ் பாண்ட் செஞ்சாதான் சாகசமா, நம்ம செஞ்சா சாகசம் இல்லையா? வாழ்க்கையில சாகசங்கள் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, சங்கடங்களை தாண்டி சாகசங்களை நாம செஞ்சு காட்டுவோம். நல்ல பாட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சு பாருங்க, அரிய செய்திகள் இருக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
4: தருமபுரி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: 7:06 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திரையிசை. தொடரும் பாடல் காதல் சொல்ல வந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி

0: நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்

0: பிறந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
2: அக்கா, அக்கா.
3: என்ன தம்பி இந்த பக்கம், ரொம்ப நாளா உன்னை ஆளையே காணோம், என்ன விஷயமா வந்திருக்கற?
2: அடப்போக்கா, ஒரே கஷ்டகாலமா போச்சு.
3: என்னப்பா ரொம்ப தான் சலிச்சுக்கிற, என்ன முதல்ல வந்து உக்காரு, அதுக்கப்புறம் சவகாசமா பேசுவோம்.
2: சவகாசமா பேசுற அளவுக்கு இல்லக்கா, நானும் பக்கத்துல எல்லாம் சொன்னாங்களேன்ட்டு ஆமனுக்கு செடிய பயிரிட்டேன், நல்ல வருமானம் தரும்னு பார்த்தேன், ஆனா ஒன்னத்தையும் கொடுக்கல.
3: ஏன் தம்பி இப்படி சொல்ற?
2: அட ஆமாக்கா, அதுல இலை புள்ளி நோய், இலை சுருட்டல் நோயின்னு நிறைய நோய் வந்து எனக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சுக்கா.
3: சரி, அந்த நோயெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு உனக்கு தெரியலையா? அக்கம் பக்கம் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறது தானே?
2: ஆமா, அவங்கள நம்பிதான் என் பொழப்பு இப்படியா போயிடுச்சு. போய் அவங்களையும் கேட்டேன், அவங்களுக்கும் ஒன்றும் தெரியலக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு வந்தேன்.
3: சரி சரி, என்னை நம்பி வந்துட்டேன், உனக்கு யோசனை சொல்லாம இருப்பேனா நானு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பண்பலை

0: இல்லை இந்த ஆமணக்கு பயிரில் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அழகாக சொல்ல போகிறாரு.
1: அப்படியாக்கா, யார் அவரு?
0: ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள் தான்ப்பா சொல்ல போகிறாரு. அதை கேட்டினாவே உன் பயிரெல்லாம் காப்பாத்திடலாம்.
1: அப்படியாக்கா, எஃப்எம் ஆன் பண்ணுங்க, கேட்கலாம்.
0: இதோ இப்போவே போட்டுறேன். வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் நோய் கட்டுப்பாடு. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமணக்கு பயிரில் நோய் மேலாண்மை. இந்த ஆமணக்கு பயிர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சமையலுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள் அல்லாத எண்ணெய் வித்து பயிர்கள் இருந்து தான் வந்து நம்ம வந்து இந்த ஆமணக்கு அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துறது. அதற்குடைய எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலைன்னா கூட தொழிற்சாலை மற்றும் அழகு சாதன பொருட்கள் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதிலே வந்து குறிப்பாக சாயம், சோப்பு, பிளாஸ்டிக், மை, மெழுகு தயாரித்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடுதல், களிம்பு, பூச்சு, வானம், அதுக்கடுத்துதான் லூப்ரிகன் சொல்லக்கூடிய உயவு எண்ணெய் தயாரிக்க இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இயற்கையில் 85-90% வந்து ரெசினோயிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பல மருத்துவ குணங்கள் கொண்டது. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து பல வழிகளில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதோட பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டிலருந்து தான் முதல் இது வந்து தோன்றியது. இது வந்து உலகத்தில் தற்போது 30-க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பயிரிடப்பட்டு இருக்கு. அதில் உற்பத்தியில் இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% ஆமணக்கு பயிர்கள் வந்து உலகத்தில் வந்து பயிரிடக்கூடிய முக்கியமான நாடுகள். உலக சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் இதோட 2 மில்லியன் டன் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு வந்து 2000 கிலோ அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகுது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இது பெருமளவில் வந்து பயிரிடப்படுகிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பகுதிகளில் மட்டும்தான் வந்து இந்த ஆமணக்கு பயிர் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வந்து ஆமணக்கு பயிர் வந்து சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இந்த ஆமணக்கு பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நோய் தாக்கங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் வைரஸ்னால் வரக்கூடிய நுண்ணுயிர்களால் வரக்கூடிய நோய்கள். அந்த நோய் தாக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நாற்றல்கள், இலைப்புள்ளி, துருநோய், காயல்கள், வேரல்கள் மற்றும் வாடல் நோய். இந்த நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோய் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமானது. வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமணக்கு பயிரோட எல்லா பருவ காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் கிருமியானது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து 2-3 வருடங்கள் வந்து அந்த மண்ணிலே வந்து நிலையாக இருக்கக்கூடியது. இது வந்து நீர்ப்பாசனம் மூலயமா ஒரு நிலத்திலேருந்து இன்னொரு நிலத்துக்கு வந்து பரவக்கூடியது. அதோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 30-30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் பொழுது அதோட தாக்கங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஈரப்பதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50-60% வந்து அதோட ஈரப்பதம் வந்து இருக்கும் பொழுது இந்த பூஞ்சான கிருமியானது மண்ணில் வந்து அதிகமாக பரவக்கூடியது. இது வந்து பயிர்களை வந்து நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனால் வந்து பயிர்களில் வந்து எப்படி வந்து நான் அந்த நுண்ணுயிர் தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்.

பார்த்தீங்கன்னா நோயோட அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து அந்த ஆமணக்கு பயிர்களில் வந்து தெரியும். இந்த ஆமணக்கு பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பட்டு போன மாதிரி செடிகளை வந்து காய ஆரம்பிக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நோய் பரவலானது மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய பூஞ்சான உயிரியானது ஆமணக்கு பயிரோட வேர்பகுதிகளை தான் வந்து அதிகமாக தாக்கும். அந்த வேர்பகுதிகளை வந்து தாக்கும் பொழுது மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் நீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இலை பாகங்களுக்கு வரைக்கும் வந்து செல்லக்கூடியதை வந்து தடைபட்டுரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல்ல இலையோட பகுதியில் வந்து காய்ந்தது மாதிரி வந்து காய்ந்தது மாதிரி தொங்கிடும். அதில் மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட நிறங்களை வந்து மாற ஆரம்பித்து முழுவதுமாக கருகி இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறங்களில் அது வந்து காய்ஞ்சு அந்த இலைகளை வந்து விழுந்துடும். இந்த நோய் தாக்கின பயிரை வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெருமளவு அதோட அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போய் ரொம்ப சின்ன பயிராக வந்து அது அப்படியே வந்து நின்று போயிடும். பயிரோட எந்த பருவத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்கங்கள் வந்து இருக்கும். நோய் தாக்குனா 30 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இலைகள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா காய்ந்து தொங்கிடும். நுனியில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இலைகள் இருக்கும், மீதி எல்லாமே காய்ஞ்சிரும். இது வந்து இந்த வாடல் நோய் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதி செய்யறதுக்கு அந்த தாவரத்தை வந்து நம்ம வந்து ஆமணக்கு பயிரை வந்து புடுங்கி அதை வந்து நம்ம அதோட தண்டு பகுதியை வந்து நம்ம வந்து ரெண்டாக வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழுப்பு நிற வளையம் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பருப்பு நிற வளையம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பூஞ்சான கிருமிகள் எல்லாம் வந்து ஒன்றா வந்து சேர்ந்ததுனால அதோட தண்டு பகுதிகள் மூலமாக வந்து கடத்தக்கூடிய உணவு மற்றும் நீரோட அளவு வந்து முழுவதுமாக வந்து தடைபட்டுரும். அதனால் வந்து பயிர்களுக்கு முழுவதுமாக எதுவுமே உணவோ இல்லை வந்து தண்ணீரோ கிடைக்காததுனால அதோட பெருக்கம் வந்து முழுவதுமாக தடைபட்டுரும். இந்த நோயை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து நம்ம வந்து விதைக்கும் பொழுது வாடல் நோய் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு முதல் வந்து நல்ல வடிகால் வசதி. ஸோ அந்த நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தாழ்வான பகுதி இருக்குதோ அதை நோக்கி தண்ணி வந்து வேகமாக வந்து போகிற மாதிரி வந்து நம்ம வடிகால் வசதியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதுக்கடுத்த வந்து விதையை வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விதை நேர்த்தி கார்பன்டசிம் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி மருந்து 2 கிராம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து கலந்து 24 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைச்சோன்னா இந்த பூஞ்சான நோய் தாக்கங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து இருக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்தது ட்ரைகோடோமா விடி அப்படிங்கிற எதிர் பூஞ்சான உயிரியை வந்து நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய அந்த பூஞ்சானத்தை வந்து இது வந்து தடுத்து பயிருக்கு வந்து 15-20 நாட்கள் வரைக்கும் மண்ணில் வந்து எந்த ஒரு பூஞ்சானமும் ஆமணக்கு பயிரோட வேர்களை வந்து தாக்காமல் வந்து இது பாதுகாக்கும். அதுக்கடுத்த வந்து நோய் எதிர்ப்பு திறன் மிக்க ரகங்கள். இந்த நோய் எதிர்ப்பு திறன் மிக்க ரகங்களில் வந்து நமக்கு YRCH2 அல்லது தற்போது வெளியிடப்பட்ட YRCH3 அப்படிங்கிற ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வாடர் நோய்க்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் மிக்கதாக இருக்கும். அடுத்ததாக பயிர் கழிவுகள். நமக்கு வந்து இந்த வருடம் வந்து நம்ம பயிரிட்டும் பொழுது வாடர் நோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பயிர் வைக்கும் பொழுது இதே பூஞ்சான உயிரியானது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் கழிவுகள்லேருந்து அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய பயிர்களை வந்து நமக்கு தாக்கும். அதனால் வந்து இந்த பயிர் கழிவு அப்படிங்கிறது வந்து நம்ம முழுவதுமாக அகற்றிடணும், இல்லாட்டி வந்து மண்ணில் வந்து நல்லா வந்து மக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அதை கோடை உழவில் வந்து அதை முழுவதுமாக நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பூஞ்சான நோய் பரவலை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை. இதில் வந்து சோளம் தக்கை பூண்டு இது மாதிரி வந்து நம்ம வந்து அப்பப்போ நடுவில் வந்து ஆமணக்கு பயிருக்கு நடுவில் வந்து நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இல்லாமல் வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக மண்ணில் வந்து நமக்கு வந்து நிறைய பூஞ்சானம் வந்து

இருக்குது, புஞ்சான உயிரிகள் வந்து நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி, அதாவது 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தோட கலந்து தண்ணீர் தெளித்து நிழல் பாங்கான இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு 10-15 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணில் வந்து அதை வந்து மண்ணில் இட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீமை செய்யக்கூடிய பூஞ்சானமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரை வந்து தாக்காது. இதையெல்லாம் வந்து தாண்டி நமக்கு வெவ்வேறு பருவங்களில் வந்து ஆமணக்கு பயிரை வந்து இந்த வாடல் நோய் அப்படிங்கிற அந்த பூஞ்சானம் வந்து தாக்குது அப்படின்னா அதை உடனடியாக நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கார்பன்டசியம் 2 கிராம், 1 லிட்டர் தண்ணிக்கு கார்பன்டசியம் 2 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து தண்ணியில் நல்லா கலந்து எந்த பயிர் வந்து பாதிக்கப்பட்டதோ அதை சுற்றியிலும் அதோட வேர் பாகங்கள் வந்து நல்லா நனையிற மாதிரி அதை சுற்றிலும் வந்து நம்ம ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம வந்து இதே மாதிரி வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம வந்து இந்த மருந்தை வந்து நம்ம கலந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த வாடல் நோய் வந்து ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு வந்து அதுக்கடுத்த வாடல் நோய்களுக்கு அடுத்தது மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரழுகல் நோய். இந்த வேரழுகல் நோய் வந்து வாடல் நோய்க்கு நேர் எதிர்ப்பதமாக வந்து இது வந்து கோடையில் தான் வந்து இதோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மானாவாரியாக வந்து இந்த ஆமணக்கு பயிர் வந்து பயிரிடும் பொழுது இதோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் முதல்ல வந்து இலைகள்லாம் வந்து தொங்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் மஞ்சள் கலராக மாறும், அதுக்கப்புறம் பழுப்பாக மாறி முழு எல்லா இலைகளும் வந்து காய்ந்து விழுந்துடும். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நோய் தாக்கிய பயிரை வந்து நம்ம வந்து ஈஸியாக கையில் பிடுங்கி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கையோடு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய வேர்கள், நுண்ணிய வேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து அந்த பூஞ்சான அந்த மேக்ரோபோவினா ஃபேசிலிதான்னு சொல்லக்கூடிய பூஞ்சானம் தாக்கின வேர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மேல்புற தோல் பகுதிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சானம் தாக்குதல்னால எல்லாமே இறந்த செருக்களாக மாறிடும். அதனால் வந்து அதுக்கு வந்து மண்ணில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த பயிரை வந்து நம்ம ஈஸியாக கையில் இழுக்கும் பொழுது நம்ம கையோடு வந்து வந்துடும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோய் கட்டுப்பாடு வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு விதை நிறுத்தி பண்ணலாம், நோய் எதிர்ப்பு ரகங்களை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து தான் வந்து நோய் தாக்கங்களை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது ட்ரைகோடர்மா விரிடி அல்லது வந்து பார்த்திங்கன்னா கார்பன்டசியம் அப்படிங்கிற மருந்துகளை வந்து நேரடியாக வந்து பயன்படுத்தி இந்த நோய் கட்டுப்பாட்டை வந்து ஏற்படுத்தலாம். அதுக்கடுத்தது மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா காயல்கள். இது போய்டிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தினால் வரக்கூடியது. இதனால் வந்து மகசூல் இழப்பு வந்து பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படும். இது வந்து நேரடியாக வந்து குலைகளில் இருக்கக்கூடிய காய்களை வந்து இது வந்து நேரடியாக தாக்கிறதுனால மகசூல் இழப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பனி மற்றும் மழைக்காலங்களில் தான் வந்து இந்த பூஞ்சானத்தோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது வந்து காற்றில் வந்து வேகமாக பரவக்கூடியது. தொடர்ந்து வந்து நமக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பருவ காலங்களில் வந்து இந்த நோய் தாக்கமானது மிக அதிகமாக இருக்கும். இதோட நோய்கள் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலை தண்டு மஞ்சரி மற்றும் மலர் பகுதிகளில் வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா சிறிய புள்ளிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். அதுலேருந்து மஞ்சள் நிற திரவங்கள் வெளிவந்து அது மேலே வந்து நமக்கு வந்து நூலாம்பட மாதிரி வந்து நமக்கு அந்த பூஞ்சான உயிரிகள் வந்து அந்த மஞ்சரியோட அனைத்து பகுதிகளிலையும் அது வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சான இலைகள், அதான் வந்து அந்த பூஞ்சான உடலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து அந்த காய்கள் மேலும் ஃபுல்லாக எல்லாமே வந்து படர்ந்துருக்கும். இது வந்து நாலடி வேளை வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அதிகமாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே வந்து அழுகி போய் அதிலேருந்து உதிர ஆரம்பிச்சிடும். இந்த நோயை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசியம் அப்படிங்கிற மருந்து வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்து வந்து நம்ம விதைக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமாக வந்து ஆமணக்கு பயிர் வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா இந்த நோயானது வந்து சீக்கிரமாக அதிகமாக வேகமாக பரவக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து எப்பொழுதும் வந்து 3 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற அளவுலேயே வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து விதைப்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம். அதே அடுத்ததாக

பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாய்ச்சறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, அல்லது வந்து தாவர கழிவுகள் வந்து நிறையா குவிந்து இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயோட காரணிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவர கழிவுகளில் தான் இருக்கும். அதனால் வந்து இதை கோடை உழவு மூலயமா வந்து நம்ம வந்து ஈஸியாக அகற்றிட்டோம் அப்படின்னா இந்த பூஞ்சாணத்தோட தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இந்த நோய் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆமணக்கு பயிரிடும் போது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து மழைக்காலங்களுக்கு முன்னாடி வந்து புரோபிகோனசோல் 1 லிட்டருக்கு 2 மில்லி லிட்டர் அப்படிங்கிற அளவில் வந்து கலந்து நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னா 5 நாட்கள் இடைவெளியில் வந்து 2 டைம் வந்து நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோயை வந்து நமக்கு வந்து பயிரை வந்து தாக்காமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இதையெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோய், இலைக்கருகல் நோய் அப்படிங்கிற நோய் காரணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆமணக்கு பயிரில் வந்து பெருமளவு வந்து சேதாரங்கள் எதுவும் ஏற்படுறது கிடையாது நமக்கு. இது இலைகளை வந்து சிறு புள்ளிகளாக மட்டும்தான் இருக்கும். இதுக்காக வந்து நம்ம வந்து ஏதாவது நோய் கட்டுப்பாடு முறைகள் அப்படிங்கிறது வந்து பெருமளவு எதுவும் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இதில் மிக முக்கியமாக வந்து கோடை உழவு, பயிர் கழிவுகளை அகற்றுதல், சரியான பட்டத்தில் வந்து நம்ம விதைக்கிறது, நோய் எதிர்ப்பு திறன் மிக்க ரகங்களை OR CH 2 மற்றும் 3 ரகங்களை வந்து நம்ம வந்து சரியான விதத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி பயிரோட எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்து சரியான அளவில் வந்து பயன்படுத்தி சரியான எண்ணிக்கையில் வந்து பராமரித்தாலே வந்து நம்ம மகசூலை வந்து ஈட்டலாம். நம்ம வந்து பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து மானாவாரி பயிரை வந்து நம்ம வந்து இதை விதைக்கிறோம் ஆமணக்கு அப்படின்னா ஆடிப்பட்டத்துலேயும் அதாவது ஜூன் ஜூலையிலையும், இரவை பட்டத்தில் விதைக்கிறோம் அப்படின்னா வைகாசி மாதம் அதாவது பார்த்திங்கன்னா மே ஜூன் மாதங்கள்லையும், இல்லை கார்த்திகை பட்டத்தில் விதைக்கணும் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் இந்த மாதம்லையும் வந்து நம்ம வந்து விதைச்சி பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து பராமரித்தாலே வந்து இந்த பூஞ்சாண நோய்களை வந்து நம்ம இதுலேருந்து தவிர்த்தலாம். நன்றி.

0: என்ன தம்பி கேட்டியா?
1: கேட்டேன்க்கா, கேட்டேன். நல்ல விளக்கமா, நல்ல விவரமா கேட்டேன். அவரு இந்த செடியெல்லாம் எப்படி காப்பாத்தணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை சொன்னாருக்கா. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நான் இதை கேட்டதோடு இல்லாம மத்தவங்களுக்கும் சொல்ல போறேன்க்கா. சரிக்கா, நான் வரட்டுமா?
0: அட என்ன தம்பி, அதுக்குள்ள கிளம்புற. அடுத்ததா நமக்கு தேவையான இன்னொரு விஷயத்தையும் கேட்டுட்டு போ.
1: அது என்னக்கா?
0: இயற்கை முறையில உணவு தயாரிக்கிறத பத்தி ஒசூர் கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்கள் நிறைய தகவல்கள் சொல்ல இருக்காங்க.
1: அப்படியா? அதையும் கேட்டுறேன்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆர்கானிக் உணவு அல்லது இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய உணவை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். நம் வாழ்வில் நாளுக்கு நாள் முக்கியத்துவம் பெறும் ஒரு விஷயமாக ஆர்கானிக் உணவு உள்ளது. சமீப ஆண்டுகளில் மக்கள் தாங்கள் என்ன உண்கிறார்கள் என்பதை பற்றி அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர். உடல்நல பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் ஆர்கானிக் உணவு பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ஆர்கானிக் உணவு என்றால் என்ன? எந்த ஒரு உணவுப் பொருளையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், மரபணு மாற்றிய உயிரினங்கள், ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் போன்றவற்றை தவிர்த்து இயற்கை முறையில் வளர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும் உணவாகும். இதுவே ஆர்கானிக் உணவாகும். செயற்கை முறைகளை தவிர்த்து இயற்கையாக உரமிடுதல், பயிர் மாற்றம் செய்தல், இயற்கை முறையில் பூச்சியை கட்டுப்படுத்துதல் போன்றவை

0: ஆர்கானிக் உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆர்கானிக் உணவின் பயன்கள் பற்பல. முதன்மையான ஒன்று உடல்நல பயன்கள் ஆகும். பொதுவாக பயிர் செய்யும் பொழுதும் உணவு உற்பத்தியின் பொழுதும் ரசாயன பொருட்களை உட்படுத்துவது சாதாரண விஷயம். இதன் மூலம் ஹார்மோன் சீர்கேடுகள், ஒவ்வாமை மற்றும் நீண்ட நாள் நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருளில் இவ்வகையான தீங்கு விளைவிக்கும் ரசாயன நச்சுக்கள் இல்லாததால் பாதுகாப்பான உணவாக கருதப்படுகிறது. மேலும் இவ்வகை உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் வைட்டமின் மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட் போன்ற சத்துக்களை நாம் எளிதில் பெற இயலும். ஆர்கானிக் விவசாயம் மூலம் நம் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடும். இம்முறையில் நீர், நிலம், காற்று போன்ற வளங்களின் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்க முடிகிறது. இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கக்கூடும். ஆர்கானிக் விவசாயம் மூலம் கால்நடைகளும் பயனடைகிறது. கால்நடைகள் இயற்கை சூழலில் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அவற்றிற்கு செயற்கை ஹார்மோன் அல்லது அதீத மருந்துகளை தவிர்க்கப்படுகிறது. இதன் மூலம் நல்ல தரமான பால், முட்டை மற்றும் இறைச்சி நமக்கு கிடைக்கிறது. ஆர்கானிக் விவசாயம் மற்றும் ஆர்கானிக் உணவு உற்பத்தியின் மூலம் பல பயன்களை அடைந்தாலும் அவற்றை பின்பற்ற பல சவால்கள் உள்ளன. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவின் விலை அதிகமாக இருக்கும். மேலும் எல்லா இடங்களிலும் அது எளிதாக கிடைக்காது. இருப்பினும் மக்கள் விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் ஆர்கானிக் உணவில் ஆர்கானிக் உணவின் தேவையும் அதிகரித்து வருகிறது. இது நம் உடல் நலத்திற்கும் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அதீத பயனளிக்கிறது. இத்தகைய பலனுள்ள ஆர்கானிக் உணவின் உற்பத்தியை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இயற்கை அல்லது ஆர்கானிக் விவசாயத்தில் மண் வளத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதற்காக இயற்கை உரங்கள், பசுந்தழை உரம் மற்றும் மண்புழு உரம் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தி மண்ணின் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க வேண்டும். மேலும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை முறைகளான, உதாரணமாக நேச்சுரல் பிரிடேட்டாஸ் எனப்படும் பயனுள்ள பூச்சிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இம்முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் ஆர்கானிக் உணவுகளுக்கு சான்றிதழ் பெறுவது மிகவும் அவசியம். இந்தியாவில் NPOP அதாவது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் எனப்படும் திட்டத்தின் மூலம் இயற்கை விவசாயத்திற்கான தரநிலை மற்றும் சான்றிதழ் முறைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த NPOP திட்டத்தின் மூலம் இயற்கை உணவுகள் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். சான்றிதழ் பெற்ற ஆர்கானிக் உணவுப் பொருட்களை நேரடி விற்பனை, சில்லறை கடைகள் அல்லது ஆன்லைன் தளங்கள் மூலமாகவும் நாம் எளிதாக விற்பனை செய்து கொள்ளலாம். இயற்கை உணவுகளின் விலை பொதுவாகவே அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் உற்பத்தி செலவு அதிகம், விளைச்சல் குறைவு, சான்றிதழ் செலவாகும் மற்றும் விநியோக சிக்கல்கள் போன்றவை பல சவால்களை கொண்டுள்ளதாகும். இருப்பினும் இவ்வகை உணவுகள் நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடும். எனவே நாம் ஆர்கானிக் விவசாயம் மற்றும் ஆர்கானிக் உணவு உற்பத்தியை ஆதரித்து அதன் பயன்களை அடைய வழி செய்ய வேண்டும். நன்றி.
1: என்ன தம்பி, கேட்டியா?
2: ஆமாக்கா, நல்லா கேட்டேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இயற்கை முறையில் நம்ம எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற நிறைய தகவல்களை சொன்னாங்கக்கா. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இதையும் நான் முயற்சி செய்கிறேன். இவங்க சொன்னதிலிருந்து செயற்கை உரம் வாங்குறது செலவு மிச்சமாச்சுக்கா. இனிமேல் நானும் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு பெரிய லாபத்தை ஈட்டு போகிறேன். அடிக்கடி இப்படி ஏதாவது சொல்லுக்கா.
1: அட, ஏன் தம்பி, நீ ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீயே கேட்டு தெரிஞ்சுப்ப.
2: ஆமாக்கா, நல்ல நேரத்தில் ஞாபகம் பண்ணேன். நான் போய் முதல்ல ஒரு ரேடியோ வாங்குறேன். தினமும் 7:25 இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் கேட்க போறேன்.
1: சரி தம்பி, நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இயற்கை முறை உணவு தயாரிப்பு. ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: தர்மபுரி விதை பரிசோதனை நிலைய அலுவலரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் விதைகளின் முளைப்பு திறனை பரிசோதனை செய்து விதைக்க வேண்டும் என்று தர்மபுரி விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை விதைச்சான்று மற்றும் உயிர்மச் சான்று துறையின் கீழ் இயங்கி வரும் தர்மபுரி விதை பரிசோதனை நிலையத்தில் ஒவ்வொரு பயிருக்கும் முளைப்பு திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பு திறன் என்பது விதையானது உயிரும் வீரியமும் கொண்டு இயங்குவதை காட்டுவதாகும். நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதை மூலம் வயல்களில் பயிர்கள் அதிக அளவில் செழித்து வளரும். முளைப்பு திறன் குறைந்த விதைகளால் பயிர்கள் குறைந்த அளவே வளரும், மகசூல் பாதிக்கப்படும். மக்காச்சோளம் விதைகள் 90%, நெல் எல் கொள்ளு விதைகள் 80%, சோளம் கம்பு வீரிய ஒட்டுப்பருத்தி பயிறு வகை விதைகள் 75%, நிலக்கடலை சூரியகாந்தி 70%, மிளகாய் விதைகள் 60%, முளைப்பு திறன் இருக்க வேண்டும். மேற்கண்ட முறைகளின்படி முளைப்பு திறன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட கால அளவுகளில் பயிர்களின் முளைப்பு திறன் கணக்கிடப்பட்டு சோதனை முடிவுகள் அறிவிக்கப்படும். எனவே விவசாயிகள் தங்கள் சொந்த விதைகளை விதைக்கும் போது தங்கள் விதைகளின் முளைப்பு திறன் அறிந்து விதைக்க வேண்டும். இதற்காக தங்கள் விதை குவியல் மாதிரி ஒன்று எடுத்து அதில் பயிர், ரகம் மற்றும் தேவைப்படும் பரிசோதனை விவரம் எழுதி ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கட்டணமாக 80 ரூபாய் செலுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் செயல்படும் தர்மபுரி விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறனை தெரிந்து சாகுபடி செய்திட தர்மபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.
4: நிறைவு பெற்றது வயல்வெளி.
5: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.

0: அம்மையர்களே, இந்த பொன்னான நிறத்தில் நாம் இணையவிருக்கும் என் நிகழ்ச்சி இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றலில் தமிழ் பேசுங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 வளமையான தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் ஒரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் ஒரு 94 86 65 20 25. இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர் ஐயா, தெரியுங்களா இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை?
1: சரிங்க,
0: தமிழ் பேசுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்காக 3 ஆங்கில வார்த்தை சொல்ல போறேன், சரிங்களா? அதற்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லணும், சரிங்களா? சரியான தமிழ் வார்த்தையாவும் சொல்லணும். என்னங்க? சரிங்க, எளிமையா கேட்கணும் அப்படின்றீங்க. சரி, மிகவும் எளிமையான வினாவை கேட்டலாம். சரிங்க, பேலன்ஸ் சீட்.
1: என்னங்க?

0: பேலன்ஸ் ஷீட்.
1: பேலன்ஸ் ஷீட்.
0: ம்,
1: இது பாக்கி தொகை கணக்கெடுப்பு அப்படியா?
0: இல்ல, கிட்டத்தட்ட நீங்க அது சரியான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்றீங்க.
1: ஆமா.
0: ம்,
1: அடுத்த ஒரு சொல் சொல்றீங்களா?
0: என்னங்க?
1: பேலன்ஸ் ஷீட் சொல்றீங்கல்ல, நிலுவை தொகை, அது இதெல்லாம் கணக்கெடுப்பாங்க.
0: ஆமா,
1: கரெக்டான ஒரு சொல் சொல்றது.
0: கரெக்டான ஒரு சொல். ம்,
1: இருப்பு நிலை குறிப்பு அப்படி.

0: பேலன்ஸ் ஷீட்ஸ்ன்றீங்கல்ல, நிலுவை தொகை அது இதெல்லாம் கணக்கெடுப்பாங்க, கரெக்டான ஒரு சொல் சொல்லுறது
1: சொல்,
0: இருப்பு நிலை குறிப்பு அப்படி சொல்லலாமா?
1: அதுக்குள்ள தேடி எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இருப்புநிலை என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை சொல்லிடலங்களா? சரிங்க, ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்,
0: ஓவர் டிராஃப்ட்,
1: மிகைப்பற்று, அதிகப்பற்று என்பது மிகவும் சரியான பதில். சரி, மிகவும் எளிமையானே சொல்லிடலாம். நிறைவான வார்த்தை என்னன்னு
0: பாத்தீங்கன்னா
1: தானியங்கி பண இயந்திரம் என்பது மிகவும் சரியான பதில். அருமை, முதல் நேரா வந்து மூன்று வினாக்களுக்குமே சரியான பதில் சொல்றீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
0: ரெண்டு கடினமா கேட்டுட்டீங்க அப்பா, எப்படியோ கொண்டு வந்துட்டேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
0: ஐயா, எனக்கு வந்து பிகில் திரைப்படத்திலிருந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல் சிங்கப்பெண்ணே, அது
1: சரி. நிச்சயமா உங்களுக்காக அந்த இனிய பாடல் இதோ.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி

0: நிறுவனங்கள் திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 8:13 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வருகவே வருகவே.
0: வணக்கம்
2: ஐயா. ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? நாகலாபுரம். இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிங்க, ஜெயசிலையா முதல் வார்த்தை கேட்டலாங்களா உங்களுக்கு? சரிங்க, இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம வங்கியில பயன்படுத்துவோம் இல்லைங்களா, பேங்க்ல, அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் உங்களுக்காக நான் கேட்க போறேன். சரிங்க, அக்கவுண்ட் ஹோல்டர் இல்லைங்க, அக்கவுண்ட் ஹோல்டர் கஸ்டமர்னா வாடிக்கையாளர், அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படின்னா கணக்கு வைத்திருப்பவர் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை சொல்லலாங்களா? டெபிட்
2: கார்டு.
0: அப்படி சொல்லுங்க, டெபிட் கார்டு. ஆமா ஆமா, அதுக்கு என்ன தமிழ்? ஒரு சில வங்கிகள் கொடுக்கக்கூடிய அந்த கார்டுல மட்டும் தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். மருதேரியிலிருந்து முனியப்பன், முருகேசன். சரிங்க, முருகேசன். செக் அப்படின்னா தமிழ் என்ன? காசோலை என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? ப்ராப்ரைட்டர். தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், யார் அங்கிருந்து? சரிங்க ராசேகர, உங்களுக்கு ஒன்று முதல் வார்த்தை கேட்டலாங்களா? சரி, டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்
2: பண மாற்றம்.
0: பணமாற்றம் இல்லைங்க, அது மணி டிரான்ஸ்ஃபர்னா பணமாற்றம். சரி, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: துரை, நாகரின் பேசுறேங்க.
0: சரிங்க துரை, முதல் வார்த்தை கேட்டலாங்களா?
2: கேளுங்க.
0: டெபாசிட்.
2: டெபாசிட் அதாவது பணம் வந்து இருக்கு.
0: நான் கேக்குறது சரியான வார்த்தையை நீங்க சொல்லணும், நீங்க விளக்க சொல்லக்கூடாது. நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? மோட்டுப்பட்டியிலிருந்து யசோதரன். சரிங்க யசோதரன், பதில் சொல்றீங்களா இல்ல கேள்வி கேட்கணுமா உங்களுக்கு? கேள்வி கேட்கலாம். சரி, என்ன நிகழ்ச்சி தெரியுங்களா? ஆங்கில வார்த்தை மூன்று வார்த்தை கேட்பேன், நீங்க வந்து தமிழ் சொல்லணும். சரிங்களா, இன்னைக்கு கேட்கக்கூடிய பெரும்பாலான வார்த்தை பார்த்தீங்கன்னா வங்கி சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் கேட்க போறேன். சரிங்களா? சரி, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட். நன்றி, வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். சரிங்க சுகன்யா, பதில் சொல்றீங்களா சுகன்யா? டிஸ்கவுண்ட்.
3: ஐயா
0: டிஸ்கவுண்ட்
3: தெரியலங்க ஐயா.
0: தெரியல, நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி
0: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
5: 8:19 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அறிமுக நேயர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக்நகர் ராஜேஷ்.
5: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ராஜேஷ் பேசுறீங்க. சரிங்க ராஜேஷ், நிகழ்ச்சி கேட்டீங்களா? சரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, 3 வார்த்தைகள் நான் கேட்போம் உங்களுக்கு, ஆங்கில வார்த்தைகள், அதற்கு இணையான தமிழ் வார்த்தைகள் நீங்க சொல்லணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வங்கி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அதாவது பேங்க்ல நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இல்ல, நிச்சயமா நீங்க சொல்லிடலாம். சரிங்க, அபிடவிட்.
6: இன்னொரு இடம் சொல்லுங்க
5: ஐயா. அபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க, AFFIDAVIT அபிடவிட் அப்படின்னு.
6: என்ன
5: தெரியலீங்களா? நிகழ்ச்சி கேளுங்க, நிகழ்ச்சியோட நிறைவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, முதல் வார்த்தை உங்களுக்கு கேட்டுலாங்களா? எளிமையா தரலாங்களா? என்ன படிக்கிறீங்க
7: நீங்க?
5: 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, இந்த பின் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? பின் நம்பர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பின் நம்பர் அப்படின்னா தமிழ்ல என்ன?
7: நன்றி,
5: நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். லோகேஷ். சரிங்க லோகேஷ், டிரான்ஸ்பர் அப்படின்னா என்ன?
7: வெளியேறுதல்.
5: அப்படி வருங்களா? இடமாற்றம் வரும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம்.

0: அடுத்து ஒரு வருஷம் மேச்சேரி எரகண்டபட்டியிலிருந்து நீண்ட இடைவெளி.
1: என்ன உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க?
0: முனிசாமி.
1: முனிசாமி, சரிங்க முனிசாமி. முதல் வார்த்தை உங்களுக்கு செக்யூரிட்டி,
0: பாதுகாப்பு அதிகாரி.
1: பாதுகாப்பு அதிகாரி அப்படின்னு வருங்களா? நான் செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்னு கேட்டேன்னா இல்லையே, செக்யூரிட்டி சொன்னேன் அப்படின்னா செக்யூரிட்டினா அதுக்கு மட்டும் சொல்லுங்க, சொல்ல முடியுங்களா? நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எட்டு மணி 24 நிமிடம். வணக்கம். அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அப்படிங்களா? நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த டிடி எடுக்கும் போது, நெஃப்ட் அனுப்பும் போது இந்த வார்த்தைகள் நீங்க பாத்திருப்பீங்க.
8: என்ன
1: வருதுங்க சொல்லிருப்பீங்க? டிடி எடுக்க போற பேங்க்கு சொல்லிருப்பீங்கல்ல? அந்த டிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழில் என்ன வரும்? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
9: சார்.
1: வணக்கம் சொல்பவர். சரிங்க முருகன் ஐயா, முதல் வார்த்தை கேட்டலாங்களா? சரிங்க. பிரைவேட் செக்டார் பேங்க்.
9: பிரைவேட்
1: செக்டார் பேங்க்,
9: தனியார் அமைப்பு வங்கி.
1: தனியார்
9: அமைப்பு வங்கி.
1: அமைப்பு வங்கி அப்படின்றீங்களா?
9: ஆமா சார்.
1: சரியா சொல்லலாமே இன்னும்
9: கொஞ்சம் வரதா சார்.
1: நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நல்வாழ்த்துக்கள். மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: எட்டு மணி 27 நிமிடம். இனிப்பில் இனியும் மடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
12: வணக்கம்.
1: வணக்கம்.
8: தங்கம் ஜொலிக்கும், தர்மபுரி பண்பலை எப்போதுமே ஒலிக்கும். டி கொள்ளையில் மூர்த்தி.
1: சரிங்க மூர்த்தி, உங்களுக்கு முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா?
8: சொல்லுங்க.
1: செக்யூரிட்டி கோட்,
8: பாதுகாவலர்.
1: நீங்க அந்த செக்யூரிட்டி போயிட்டீங்க. செக்யூரிட்டி கோட் அப்படின்னா என்ன?
8: சரிங்க சார், நன்றி சார்.
1: நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
12: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
12: பண்பலை சித்தன், தாசனம்பட்டி.
1: சரிங்க சித்தன். சரி, கேசியர்.
12: கேசியர்,
1: புரியல
12: சார். கேசியர் புரியல சார்.
1: படிச்சிருப்பீங்க. சரி, உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை வந்து அப்ரைசர். அக்ரிமெண்ட் போறதா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கு முதல் வார்த்தை இன்ஸ்டால்மெண்ட். நிறைய கேள்விப்பட்டிருப்போங்க, நம்ம வங்கி சம்பந்தமாகவும் கேள்விப்பட்டிருப்போங்க, தின அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க.
13: நன்றி.
1: இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்ற மாதிரி அது மாறி இருக்கு. சரி நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
14: வணக்கம்.
1: வணக்கம்.
14: கொந்தல் இது மாறி.
1: சரி மாறி, உங்களோட முதல் வார்த்தை பிரான்ச்.
14: கிளை.
1: என்னங்க?
14: கிளை. கிளை,
1: கீழே, அருமை. பிரான்ச், கிளை என்பது சரியான பதில். சரி, இரண்டாவது வார்த்தை உங்களுக்கு சொல்லிடலாங்களா? சரிங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்.
14: பப்ளிக்
1: செக்டார் பேங்க். பொது வங்கி. நடுவில் ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க தொடர்ந்து செய்தித்தாள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சிவாடியில இருந்து. மாது, ரொம்ப பக்கத்துல இருந்து பேசுறீங்க நினைக்கிறேன். சரி, முதல் வார்த்தை உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ்.
14: மினிமம் பேலன்ஸ், அதாவது ஆரமான பேலன்ஸ்.
1: ஆரமான பேலன்ஸ் இல்ல, நீங்க அதுக்கு விளக்கம் சொல்றீங்க, அதுக்கு உண்டான சரியான தமிழ் வார்த்தை சொல்லணும். அதான் நீங்க சொல்ற விளக்கம் சரிதான். இப்ப இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை என்னன்னா, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை, நிறைய தமிழ் வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். நன்றி. நம்ம நேயர்கள் வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துறீங்களா, அதற்கு இணையான தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் இந்த நிகழ்ச்சி. சரி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப் ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நேரம் இரவு 8:37.

0: ஓத்தங்கரையிலிருந்து யார் பேசுறீங்க? உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா கிடைக்கல.
1: முத்துலட்சுமிங்க
0: சார். சரிங்க முத்துலட்சுமி, நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கிடைக்குதுங்களா?
1: கேக்குதுங்க சார்.
0: ஆ சரிங்க, முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: சரிங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் கூட நீங்கள் சொல்லலாம். தமிழ் வார்த்தை என்ன? நான் வந்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன் இல்லைங்களா, தமிழ்ல அதுக்கு என்ன வரும்? ஃபிக்ஸட் டெபாசிட்னா தமிழ்ல
1: என்ன?
0: சரிங்க, இல்லைங்க, நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவில் நான் சொல்றேன். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், பெரியாம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சரிங்க சாந்திமா, முதல் வார்த்தை கேளுங்க. இன்ஸ்டால்மெண்ட்.
2: சேமிப்பு.
0: சேமிப்பு இல்ல, சேவிங்ஸ்னா சேமிப்பு. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா என்ன? நம்ம நிறைய பொருள் கூட அந்த மாதிரி வாங்கியிருப்போங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கிட்டத்தட்ட ஒரு 75% சொல்லிட்டீங்க.
3: சேமிப்பு
0: புத்தகம் இல்ல, ஒரு முக்கியமான வார்த்தை ஒண்ணு விட்டுட்டீங்க, ஏற்கனவே அந்த வார்த்தையை சொன்னீங்க. நன்றி, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வணக்கம். வணக்கம். சரிங்க, அருமையா இருக்குங்க முனியப்பன். உங்களுக்கு முதல் வார்த்தை சிக்னேச்சர். ஆமாங்க, சிக்னேச்சர். கையெழுத்து, கையொப்பம், அப்படி எப்படி வேணா சொல்ல. சரி, நன்றி, நல்ல முயற்சி, சரியா சொல்லிட்டீங்க. இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? அக்கௌண்ட் டைப். அக்கௌண்ட் டைப், கணக்கு புத்தகம். இல்லைங்க, பாஸ்புக்னா கணக்கு புத்தகம், நான் கேட்டது வேற. நன்றி. வணக்கம். வணக்கம். முதல் வார்த்தை
3: கேட்டுங்களா?
0: செய்தித்தாள நிறைய படிச்சிருப்பீங்க. அடிக்கடி இது நம்ம செய்திகள்ல, தொலைக்காட்சியில, கிட்டத்தட்ட வானொலி செய்திகள் இந்த வார்த்தைகள் நம்ம அடிக்கடி கேப்பங்க.
3: நன்றி,
0: நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சி கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சரிங்க குருநாதன் ஐயா, கிரெடிட் கார்டு. தொலைபேசி அழைப்பு வந்திருக்கும், மெசேஜ் கூட வந்திருக்கும். நன்றி. வணக்கம். வணக்கம். சரிங்க ரங்கசாமி ஐயா, டெபாசிட். முதலீடு அப்படின்றீங்களா? இல்ல, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: மகேந்திரன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க மகேந்திரன்? எங்க?
4: தர்மபுரியில
0: இருந்து மகேந்திரன். சரிங்க மகேந்திரன், கிரெடிட் கார்டு. பணம் எடுக்கும் அட்டை. இல்லை, நான் கேட்குறது கிரெடிட் கார்டு. நிறைய நமக்கு ஃபோன் கால்லாம் வரும் இல்லைங்களா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு அலாட் ஆகிருக்கு, உங்களுக்கு லிமிட் இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் கிரெடிட் கார்டு. பணம்

இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இணைப்பில் இணையும் மனிதநேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: கேட்கும் அட்டை அப்படின்னு அது வேற மாதிரி டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் ஜெகஜோதி தாலுகா தெரவாசூர் வெங்கடசுப்ரமணியம்.
0: வெங்கடசுப்ரமணியம், சரிங்க. உங்களுக்கு முதல் வார்த்தை டிஸ்கவுண்ட்.
1: டிஸ்கவுண்ட், தள்ளுபடி.
0: தள்ளுபடி என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? சேவிங்ஸ் அக்கவுண்ட்.
1: நம்ம கணக்குல வரவு செலவு
0: கொண்ட இல்லைங்க, சேவிங்ஸ் அக்கவுண்ட். நன்றி. நீங்க மற்றும் ஒரு முறை பேங்குக்கு போனாவோ இல்ல உங்க வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அது வார்த்தை இருக்கும். நன்றி, அடுத்த நேரம் சந்திக்கும் முன்.

8:47 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0

0: 3 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 30 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது இளம் தென்றல். வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க மோகன், உங்களுக்கு முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா?
1: மூணுமே எளிமையா கொடுத்துருங்க.
0: சரிங்க, ஒரு பாடல் கேட்டலான்றீங்க?
1: ஒரு பாடல் வந்து கேட்டலாங்க.
0: சரிங்க,
1: உங்களுக்கு பிடிச்ச பாடலே போடுவீங்க.
0: நிச்சயமா கொடுத்துடலாங்க. முதல் வார்த்தை உங்களுக்காக நான் கொடுக்கறேன், ப்ராப்ரைட்டர்.
1: எதன் பொருளீங்க இது?
0: ஐயா, இதெல்லாம் வங்கியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைங்க. இந்த ப்ராப்ரைட்டர் அப்படின்றது நம்ம என்ன சொல்றது, எல்லா இடத்துலயும் பயன்படும் இந்த வார்த்தை.
1: காசோலை
0: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். எட்டு மணி 49 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? மறுபடியும் சொல்லுங்க. பூமி, எங்கிருந்து பேசுறீங்க?
2: எடப்பாடியிலிருந்து.
0: பூமி, சரிங்க. முதல் வார்த்தை கட்டலாங்களா உங்களுக்காக? எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்,
2: செலவினம்.
0: செலவினம், செலவு என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை கட்டலாங்களா? டிமாண்ட் டிராஃப்ட்.
2: அக்கவுண்டன்ட்.
0: வார்த்தையே குழு கொடுத்த மாதிரி உங்களுக்கு. அக்கவுண்டன்ட் என்ன வேலை செய்வாரு? என்னங்க?
2: கணக்காளர்.
0: சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா பூமி? இந்த வார்த்தை தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? கேசியர்னா கணக்காளர், கேசியர்னா காசாளர், அக்கவுண்ட் கணக்காளர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, இது நிறைவான பதிலா எடுத்துக்கலாமா? இந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

8:57 நிமிடம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டதால இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும், அதற்கு முன்னதாக இனிய நேர்கள் இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொள்ளலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டம்

0: நகரத்தைச் சேர்ந்த நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி அது. மீண்டும் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சரிங்க, இன்னைக்கு தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட ஆங்கில வார்த்தைகளும் அதற்கு இணையான தமிழ் வார்த்தைகளும். பேலன்ஸ் ஷீட், இருப்பு நிலை. அக்கவுண்ட் ஹோல்டர், கணக்கு வைத்திருப்பவர். டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனை. டெபாசிட், வைப்பு. செக், காசோலை. ஓவர் டிராஃப்ட், அதிகபற்று. டிஸ்கவுண்ட், தள்ளுபடி. எக்ஸ்பென்ஸ், செலவு. ஏடிஎம், தானியங்கி பண இயந்திரம். சிக்னேச்சர், கையொப்பம். பாஸ்புக், கணக்கு புத்தகம். பின் நம்பர், ரகசிய எண். டிரான்ஸ்ஃபர், பரிமாற்றம். பிரான்ச், கிளை. மினிமம் பேலன்ஸ், குறைந்தபட்ச இருப்பு. செக்யூரிட்டி, பாதுகாவலர். அபிடவிட், பிரமாண பத்திரம். பெனிஃபிஷரி, பயனாளி. டிமாண்ட் டிராஃப்ட், வங்கி வரைவோலை அல்லது கேட்பு வரைவோலை. இன்ஸ்டால்மெண்ட், தவணை. அக்கவுண்ட் டைப், கணக்கு வகை. பப்ளிக் செக்டார் பேங்க், பொதுத்துறை வங்கி. பிரைவேட் செக்டார் பேங்க், தனியார் துறை வங்கி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அக்கவுண்ட், அந்நிய செலாவணி கணக்கு. செக்யூரிட்டி கோட், பாதுகாப்பு குறியீடு. கேசியர், காசாளர். அக்கவுண்டன்ட், கணக்காளர். அப்ரைசர், மதிப்பீட்டாளர். நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற பொருளில் மலர்ந்தது. இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றியை கூடி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பல் எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சலாக.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Shubhendu Adhikari takes oath as first BJP Chief Minister of West Bengal. 5 MLAs also sworn in as cabinet ministers. TVK Chief C. Joseph Vijay stakes claim to form government in Tamil Nadu with support of Congress, VCK, IUML and left parties. Set to take oath as Chief Minister tomorrow. India conducts successful flight trial of advanced variant of Agni missile with MIRV system. Prime Minister Narendra Modi to launch several development projects during his day-long visit to Karnataka and Telangana tomorrow. Enforcement Directorate arrests Punjab Cabinet Minister Sanjeev Arora in alleged money laundering case. And in archery, India Sahil Jadhav wins bronze medal in men's individual compound event at World Cup Stage 2 in Shanghai. Shubhendu Adhikari took oath as the first BJP Chief Minister of West Bengal today. Governor R.N. Ravi administered the oath of office in secrecy to Mr. Adhikari at a grand ceremony held at the Brigade Parade Grounds in Kolkata. Along with him, 5 other MLAs including Dilip Ghosh, Agnimitra Paul, Ashok Kirtania, Nishit Pramanik and Khudiram Tudu were sworn in as cabinet ministers. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, Chief Ministers of various NDA and BJP ruled states, BJP President Nitin Naveen and several other leaders of the BJP attended the ceremony. The swearing-in ceremony was held on Pochishe Boishakh, marking the 165th birth anniversary of poet Guru Rabindranath Tagore. We have more from our correspondent.
2: After taking the oath as Chief Minister of West Bengal, Shubhendu Adhikari held meeting with the Chief Secretary, Home Secretary,

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
2: அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் கேட்டு ரசிக்க விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0043-42-24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: கரூர் வெங்கமேடு பரமேஸ்வரி சுரேஷ்.
6: பரமேஸ்வரி சுரேஷ் கரூர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
7: பாசமலர் படத்துல இருந்து உங்களுக்கும் காலம் வந்தால் வாழ்வு.
6: இது வந்து இனிய பாடல், அனைவருக்காகவும். நன்றிங்கம்மா.
7: நன்றிங்கண்ணா.

0: அனைவரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: 10:07 இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் ஒரு 94-86-65-20-25. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: கரூர்ல இருந்து முருகேசன்.
5: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் கேட்கலாம்?
6: மன்னாதி மன்னல்ல இருந்து அச்சமன்னன் மடமையரா.
5: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: இனிமையான
3: சொல்லுங்க.
4: கரூர் மாவட்டத்துக்கு வந்து எங்களுக்கு நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப

0: நன்றி. தர்மபுரி பண்றது ரொம்ப நன்றி. வாழ்த்து
1: மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: எந்த வீட்டு பிள்ளை படம், அதுல பாடல் வந்து நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழை
1: என்னை பரமரான பாடல் கொடுத்த நன்றிங்க வாய்ப்புக்கு. சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
6: 10:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் விரும்பினால், நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் ஒரு எண் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் ஒரு எண் 94 86 65 20 25. இணைப்பில் இணையும் மடத்தினேயர் வணக்கம். வணக்கம்
7: சார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல இருந்து ராஜ் பேசுறேன் சார்.
6: சொல்லுங்க ராஜ், என்ன பாடல் கேட்கலாம்
7: சார்? தரிசன படத்துல மாலை நேரத்து மயக்கம் அந்த பாடல் சார்.
6: சரிங்க, இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
2: 10:25. சுகமான ராகன் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்ட ரசிகை இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம். நாமக்கல் சின்னமணி முருகேசன்.
2: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் கேட்கலாம்?
3: பழனி படத்திலிருந்து வட்ட வட்ட பாறையில பாடல் கூட.
2: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

ஜெய தாம்பூலம் வைப்பவன் நானடியோ, உன்னை கட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ, இங்கு வந்தவன் யாரடியோ.

10:28. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம்.

0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம்.
1: வாழ்க மண்டபமும் வளர்க தருமபுரி வட்டம் ஏற்கனவே கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரம்.
0: சொல்லுங்க தாமோதரம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிலையத்தில்
0: அனைவரும் அருமையா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஊட்டி வரை வருங்கிற படத்துல பூமாலையில் ஒரு மல்லிகை.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும். நன்றிங்கய்யா.

0: 10:33 நிமிடம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் நீயும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்க?
0: அருமையா இருக்கங்கம்மா. யாருங்க இருந்து பேசுறீங்க?

0: வெங்கடேஸ்வரா முதங்கண்ணா
1: கரூர் மாவட்டம்.
0: கரூர் மாவட்டம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கண்ணா.
1: நன்றி மேம், உங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க மேம், என்ன பாடல் கேட்கலாம்?
0: இனித்தேமலை
1: அருமையா இருக்குங்கம்மா, அனைவரும் நல்லா இருக்காங்க. இதோ நீங்கள் கேட்ட இனிய பாடல், நன்றிங்கம்மா.

0: 10:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் செல்பவர்.
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து மலைச்சாமி ஐயா.
0: சொல்லுங்க மலைச்சாமி, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? எல்லாம் அனைவரும் நலமா ஐயா?
0: அருமையா இருக்குங்க ஐயா, சொல்லுங்க.
1: படம் வந்து அந்தேதா.
0: சரிங்க.
1: பாடல் வந்து புதிய வானம் புதிய பூமி எங்கும் மணி பாடல்.
0: இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சரவணன்.
0: சரவணன் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம் சரவணன் ஐயா?
1: சார், இருவருளம் படத்துல இருந்து புத்தி சிகாமணி பெற்றெடுத்த செல்லப்பிள்ளை.
0: அடடா, இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றிங்க ஐயா.
2: பாட்டு பாடு, குழந்தைங்களும் தூங்குன மாதிரி இருக்கும், நானும் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாச்சு.
3: உங்களுக்கு காதல் பாட்டு தானே பிடிக்கும்?
2: ஆரம்பம் காதல் டுவேட்டு, முடிவு தாலாட்டு தானே, ரெண்டும் கலந்து மாதிரி பாட.

0: 10:49 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கரூர் காந்தி கிராமத்திலிருந்து கனிமொழி வீரமணி சார்.
0: சொல்லுங்க கனிமொழிமா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து
0: அடடா, இது வந்து இனிமையான பாடல் அனைவருக்காகவும்.

0: 4 நிமிடம். இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள அறிமுக நேயர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் ஒரு எண் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபடை சவுந்தரராஜன்.
0: சொல்லுங்க சவுந்தரராஜன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் அரச கட்டளை.
0: சரிங்க.
1: 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதை செய்திருப்பான்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.
2: 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆடைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல்

காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டு ரசித்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கரூர்

0: And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளை உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சி நிரல் பற்றிய முன்னோட்டம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க், சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு எஸ் சதீஸ்வரி. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீரங்கா ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் அழகு குட்டி செல்லும். நாளை காலை 10:00 ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். முற்பகல் 11:05 பூவே பெண் பூவே. 12:10 மலரும் மொட்டைகள். நாளைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் எம்பரானஅள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கோழிப்பண்ணியில் கழிவு மேலாண்மை, ஒசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவர் கே சர்மா அவர்களின் உரையினை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கோழிப்பண்ணையில் தீவன மேலாண்மை குறித்து ஒசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவி பி கீர்த்தனா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:30 ஒருபட பாடல், 3:00 கற்செவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 பாட்டுதான், 6:40 வேலை காத்திருக்கு, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக நிலக்கடலையும் செம்மறியாடு வளர்ப்போம், ஈரோடு பாப்பாத்தி காட்டுப்புதூர் கே மோகன்ராஜ் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஆமணுக்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெகதாம்பாள் அவர்களின் உரையினை கேட்கலாம். நாளை இரவு 8:00 இளம் தென்றல், நாளைய நிகழ்ச்சியில் விடுகதை, நாளை இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் கலந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை நாளை வளமரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DDH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.